0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
4: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
4: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
4: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
4: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
4: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
5: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டே, மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லா வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். யார்கிட்ட இருந்தாவது நமக்கு ஒரு உதவி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துல நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய கவலைகள் இதெல்லாம் போய் அந்த நபர்கிட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கிறது, யாருக்கும் தெரியாம இருக்கிறது எவ்வளவோ நலம். எதுக்கெடுத்தாலும் விதண்டாவாதம் பேசக்கூடிய நபர்களால வாழ்க்கையில பெருசா எதையும் சாதிக்க முடியாது. அப்படிப்பட்ட நபர்களை யாரும் விரும்ப மாட்டாங்க. வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா விதண்டாவாதம் பேசக்கூடிய பழக்கத்தை உடனே விட்டு ஒழிக்கணும். நம்ம நினைச்ச காரியங்களை நினைச்சபடி சாதிக்க, வாழ்க்கையில வெற்றி அடைய மற்றவங்களோட நமக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை முடிஞ்ச வரைக்கும் வெளியே காட்டிக்காம இருக்கணும். நம்ம கோடீஸ்வரரா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், மேதையா இருந்தாலும், பேதையா இருந்தாலும், நமக்கு பெரிய செல்வாக்கு இருந்தாலும் இல்லாட்டாலும், ஆற்றல் பெற்ற நபரா இருந்தாலும் இல்லாட்டாலும், நமக்கு எந்த நேரமும் மற்றவங்களுடைய உதவி ஏதாவது ஒரு வகையில தேவைப்படதான் செய்யும். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது சரியான எண்ணம் கிடையாது. நம்மளை மற்றவங்க எந்த அளவுக்கு மதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க கிட்ட இருந்து நாம உதவியை எதிர்பார்க்க முடியும். ஒரு நபர் எவ்வளோ பெரிய திறமசாலியா இருந்தாலும் அந்த நபர்கிட்ட ஆணவம், அகந்தை, செருக்கு இந்த மாதிரியான குணங்கள் இருந்தா நண்பர்கள் கூட திடீர்னு பகைவர்களா மாறிடுவாங்க. ஒரு நபர் பெரிய திறமசாலியா இருக்கும் போது அவர் கோபக்காரனா இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட பேசுறதுக்கும் பழகுறதுக்கும் எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. அவர் ஒரு சிடுமூஞ்சிப்பா, எல்லாருக்கூட சண்டை போடுவாரு, நம்ம கிட்டே சண்டை போடுவாரு, எதுக்கு வம்பு அப்படின்னு நம்ம கிட்ட இருந்து ஒதுங்கி வாழதான் பாப்பாங்க. வாழ்க்கையில படிப்படியா முன்னேறணும் அப்படின்னா ஆணவம், அகந்தை, தேவையற்ற கோபதாபங்கள் இது எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து முழுமையா அகற்றிடணும். நமக்கு எந்தெந்த துறையில திறமை இருக்குது, எந்தெந்த துறையில திறமை இல்ல அப்படின்றத நமக்கு நாமளே தெளிவா சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வரணும். அப்பதான் நம்ம காரியங்களை சாதிக்க முடியும். மத்தவங்க நம்மளை பத்தி புகழ்ச்சியா பேசும்போது உடனே மயங்கிடக்கூடாது. இகழ்ச்சியான வார்த்தைகளை அள்ளி வீசும் போது அதை ஏத்துக்க கூடாது. நம்மளோட திறமைகள் என்ன, திறமை குறைவு என்ன, அதை நமக்கு நாமளே தீர்மானமா கண்டுபிடிக்கணும். எந்தெந்த காரியங்கள்ல அறிவும் ஆற்றலும் அதிகமா இருக்குதோ அதுல நாம ஈடுபடணும். நம்மளோட திறமைகளை மெருகேற்றணும். ஏதோ ஒரு துறையில வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்றதுக்காக எல்லா துறைகள்லயும் நாம தான் பலசாலி, வல்லவர்கள் அப்படின்ற முடிவுக்கும் வந்துடக்கூடாது. ஒரு போட்டியில 10 நபர்கள் கலந்துக்கிறாங்க, 1 நபர் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்காக 9 நபர்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நம்மள நாமளே குறைவா மதிப்பிடுறதும் நம்மளுடைய அறியாமை. அப்படி ஒரு குணம் நமக்குள்ள இருந்தாலும் அதை முதல்ல சரி செய்யணும். இந்த அறியாமையை யாரெல்லாம் சரி செய்யறாங்களோ அவங்களாலதான் துணிச்சலோடையும் தைரியத்தோடையும் ஒரு காரியத்துல ஈடுபட முடியும். ஒரு மனிதனின் கல்வி, அறிவு இது எல்லாம் சிறப்பா இருந்தாலும் கூட இல்லைனாலும் கூட ஒரு 5 இயல்புகள் நல்ல முறையில முன்னேற்றம் அடைய உதவிகரமா இருக்கும். அந்த இயல்புகள் என்ன தெரியுமா? நல்ல நடத்தை, செயலில் முழு கவனம், செயல் பற்றிய தெளிந்த ஞானம், மரியாதை, மன உறுதியோடு கூடிய தன்னம்பிக்கை. இந்த குணங்கள் இருந்தாலே வெற்றி திருமகள் நம்மளை தேடி வருவாங்க. இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தென்காசி
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
5: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி நடுவு நிலைமை, அதிகாரம் 12, குறள் எண் 119. சொற்கோட்டம் இல்லாத செப்பம் ஒரு தலையா, உட்கோட்டம் இன்மை பெறின். நடுவு நிலைமை தொடர்பான தடுமாற்றம் உள்ளத்தில் இல்லை என்றால் சொல்லிலும் தடுமாற்றம் இருக்காது. சொல்லில் எந்த வகையான தடுமாற்றமும் இல்லாமல் இருந்தால் அந்த உரை சிறப்பான உரையாக இருக்கும். எப்பொழுது உள்ளத்திற்குள் எந்த வகையான தடுமாற்றம் இல்லாமல், நடுநிலை தொடர்பான எந்த வகையான குழப்பம் இல்லாமல் இருந்தால் ஒருவர் பேசக்கூடிய சொல்லிலும் தடுமாற்றம் இருக்காது. உள்ளத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டால் சொல்லிலும் தடுமாற்றம் வந்துவிடும். மனிதருடைய வாழ்க்கையில மூணு வகையான இயல்புகள் இருக்குது, சிந்தனை, சொல், செயல். இதன் மூலமா தான் தன்னுடைய உணர்வுகளை தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறாங்க. நம்மளுடைய சொல்லோ செயலோ நல்லா நேர்மையா தடுமாற்றம் இல்லாததா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா நம்ம மனசும் தூய்மையானதா இருக்கணும், மனசுக்குள்ள சிக்கல் தன்மை இல்லாமல் இருக்கணும். இந்த ஒரு கருத்தை தான் இந்த திருக்குறள் இன்னைக்கு வலியுறுத்துது. எதிலும் சரியான சொல், நடுவு நிலைமையான தீர்ப்பு இருக்க வேண்டும். மனதில் மாசு இல்லாததே சொல்லறம், வாய்க்கும் மெய்க்கும் மூலம் மனம். உள்ளத்தில் நடுவு நிலைமை எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். நடுவு நிலைமை மனதில் மையமாய் இருக்க வேண்டும், மாயமாய் மறைந்துவிடக் கூடாது. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: அதிக நாள் தண்ணி குடிக்காம உயிர் வாழக்கூடிய விலங்கு என்னன்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஒட்டகம் தானே. ஆனா ஒட்டகம் இல்ல, ஒட்டக சிவிங்கின்னு சொன்னா நம்புவீங்களா? ஒட்டக சிவிங்கி ஒரு வருஷத்துக்கு 30 தடவையிலிருந்து 40 தடவை மட்டும்தான் தண்ணி குடிக்குமா. காரணம், அது சாப்பிடுற இலைகள்ல இருந்தே அது உடலுக்கு தேவையான நீரையும் எடுத்துக்கிறோமா. இனிமே யாராவது உங்ககிட்ட அதிக நாள் நீர் அருந்தாம உயிர் வாழ்ற விலங்கு எதுன்னு கேட்டா ஒட்டக சிவிங்கின்னு சொல்லுங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில கதையல்ல, ஒரு மனிதருடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பு, அவருடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி, இதைதான் தெரிஞ்சுக்க போறோம். மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் நிறுவனரும் உலக பணக்காரர்களில் ஒருவருமான திரு பில்கேட்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பு. இவருடைய ஆரம்ப காலகட்டம், இளமை காலம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர். அவ்வளோ சீக்கிரம் கோபப்பட மாட்டாரு, நிதானம் அவருடைய அணுகுமுறை. கணினித்துறையில் தனிப்பெரும் பெருமையை சம்பாதித்த மனிதர். இவருடைய பேர், பணம், புகழ் இது எல்லாமே குறுகிய காலகட்டத்தில் கிடைச்சது கிடையாது, அவருடைய கடினமான உழைப்புக்கு கிடைச்ச பெரிய பரிசுன்னு சொல்லலாம். நாம வாழக்கூடிய இந்த பூமியில அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படின்னு கணிக்க முடியாத இந்த உலகத்துல தன்னுடைய துறை சார்ந்த வளர்ச்சிக்கு தேவையானதை கணித்து அதற்கான திட்டங்களை வகுத்து யாரும் தொட முடியாத உயரத்தை அடைந்த மனிதர். அதன் மூலமா உலகத்தின் பெரிய பணக்காரரா மாறிட்டாரு. அதே போல தான தர்மங்கள் செய்யறதுலயும் இவருக்கு நிகர் இவர் மட்டும்தான். பில் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை அப்படின்ற உலகத்துடைய மிகப்பெரிய தனியார் அறக்கட்டளைகள்ல ஒன்ன உருவாக்கி தன்னோட சொத்தின் பெரும் பகுதியை சுகாதாரம், கல்வி, வறுமை ஒழிப்புக்காக நன்கொடையா கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம போலியோ, மலேரியா இந்த மாதிரியான நோய்களை இந்த உலகத்துல இருந்து ஒழிக்கிறதுக்காக தீவிரமா பாடுபடுறாரு. இவருடைய குணம் அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமையான அணுகுமுறை. பல நேர்காணல்கள்லயும் கடினமான சூழ்நிலைகள்லயும் ரொம்பவே நிதானமா புன்னகையோட பதில் சொல்லுவாரு. தன் மீதான கடுமையான விமர்சனங்கள் வந்தா கூட கோபப்படாம தர்க்க ரீதியா அதை எதிர்கொள்ளக்கூடிய குணம் கொண்ட மனிதர். அவருடைய சொத்தின் பெரும் பகுதியை அவர் தொண்டு நிறுவனத்திற்காக செலவிடாமல் இருந்தால் இன்னைக்கும் உலகத்துடைய பணக்காரர்களுடைய பட்டியல்ல முதலிடத்தை பிடித்த மனிதரா இருப்பாரு. ஆனா இன்னைக்கு அவரு முதலிடத்தை பிடித்த மனிதர் கிடையாது, அந்த பட்டியலில் அடுத்த கட்டத்திற்கு வந்து விட்டார். ஆனா அதை குறிச்சு அவர் ஒரு நாளும் கவலைப்படல. மக்கள் நலன் மட்டும்தான் அவருடைய கருத்துல இருக்கக்கூடிய ஒரே எண்ணம். ஆக இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, பிறருக்கு உதவக்கூடிய குணம் மற்றும் எதையும் நிதானமாக அணுகக்கூடிய மனப்பக்குவம் ஒரு மனிதனை முழுமையாக்கி சமூகத்தில் உயர்ந்த மரியாதையை பெற்றுத்தரும். வாழ்க்கையில இந்த ரெண்டு பண்புகளும் ஒரு நபர்கிட்ட இருக்கும்போது அவங்க பயணம் ரொம்பவே சிறப்பாகவும் அமைதி

ரீதியாகவும் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இருந்து சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க. அதானே,
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையத்தான் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
6: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. லண்டன் மாநகரின் 5 நட்சத்திர உணவகம், அதாவது 5-star ஹோட்டல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உணவகத்துக்கு நிறவரி பிடித்த அமெரிக்கர் ஒருவர் புதுசா உள்ள நுழைகிறாரு. உள்ள நுழைஞ்சதும் அங்க இருக்கக்கூடிய உணவகத்தை சுத்தி முத்தி பாக்குறாரு. எல்லா மேஜைகள்லயும் அமெரிக்கர்கள். ஆனா அந்த உணவகத்தின் ஒரு மூலையில் தனிமையில் ஒரு மேஜையில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார் கருப்பு இனத்தவர் ஒருவர். அவரை பார்த்ததும் இந்த நிறைவேறி இருக்க அவ்வளவு கோபம், அவரை ஏதாவது அவமானப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்துல சத்தமா பேச ஆரம்பிக்கிறாரு. நண்பர்களே, எல்லாரும் இங்க கவனிங்க, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். என்னுடைய பிறந்த நாள் பரிசா இந்த உணவகத்தில் நீங்க எல்லாரும் சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கு நானே பணம் கொடுத்து விடுகிறேன். ஆனால் அதோ அந்த மூலையில் இருக்கிறாரே அந்த நபருக்கு மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே எல்லாரும் கைதட்டுறாங்க. யாருடைய உணவுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரோ அந்த கருப்பினத்தவர் என்ன பண்றாரு, உடனே எழுந்து நின்னு அகம் மலர முகம் மலர நன்றி நண்பரே அப்படின்னு சத்தமா சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாரு. இந்த நிறவெறியருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. யார அவமானப்படுத்தணும் நினைச்சோமோ அந்த அவமானப்படாம நமக்கு நன்றி சொல்றாரு. அப்போ இவருக்கு இது பத்தாது, இவருக்கு இன்னும் அதிகமா செய்யணும் அப்படின்னு நினைச்சவரு, நண்பர்களே ஒரு விஷயத்தை குறிப்பிட மறந்து விட்டேன், உணவுகளுக்கு மட்டுமல்ல இந்த உணவகத்தில் உங்களுக்கு பரிமாறப்படும் மதுபானங்களுக்கும் நானே பணம் கொடுக்கிறேன். ஆனால் குறிப்பிட்ட அந்த நபருக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் அந்த மனிதர் எழுந்து நின்னு சத்தமா அகம் மலர முகம் மலர நன்றி நண்பரே அப்படின்னு சத்தமா சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாரு. இந்த மனிதர் நல்லாதான் இருக்காரா இல்ல எதுவும் மனநிலை சரியில்லாத நபரா அப்படின்னு விசாரிக்கிறாரு. உடனே கல்லா பெட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர் வேகமாக ஓடி வந்து அவருடைய காதில் கிசு கிசுத்தாராம், அதாவது மெதுவா சொன்னாராம், சார் அவர் ஒன்னும் மனநிலை சரியில்லாத மனிதர் கிடையாது, அவர் தான் இந்த 5 நட்சத்திர உணவகத்துடைய முதலாளி. போன வாரம் தான் இதை அவர் வாங்கியிருக்காரு. தன்னுடைய கடைக்கு மேற்பார்வைக்காக வந்தாரு, அதோ மூலையில உட்கார்ந்து இருக்காரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். இப்போ அவமானப்பட்டது யாரு யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமா நேர்களே, தலைக்கேறிய கோபம் தலை குனிய வைக்காமல் விடாது. நீங்கள் சரியாக இருந்தால் கோபம் கொள்ள தேவையே இல்லை, நீங்கள் தவறாக இருந்தால் கோபம் கொள்வதில் நியாயமே இல்லை. என்னை யார் தோற்கடித்தது அப்படின்னு கோபமா திரும்பி பாருங்களேன், தோற்கடிச்சிட்டு அங்க கோபம் தான் நின்னுட்டு இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பொழுது காலை 7 மணி.
1: சுரேஷே, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
2: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
1: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
2: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
1: ஏய் சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
0: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ,
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னும் ஒரு மயான அமைதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு வேலை, அந்த வேலையை வந்து டக்குன்னு வந்து நடந்தனால ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து பேச முடியாமல் போயிடுச்சு. இப்போ அடுத்து அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கலாம். நீங்கள் இப்போ கேட்டு நினைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளைன்னு கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கியாச்சு. இன்றைக்கி காலையில் நான் சீக்கிரமாக ஒரு 4:30 எந்திரிச்சேன் ஒரு சின்ன வேலைக்காக. அப்போ எந்திரிச்சு நான் அப்படியே அந்த கடைக்குள்ளே வந்து வரும்பொழுது கடைக்குள்ளே நிறைய ஆட்களோட நடமாட்டம் வந்து இருக்குது. 4:30 எந்திரிச்சு நடந்துட்டுருக்காங்க, இங்கே அங்கங்கே வந்து பேசிகிட்ருக்காங்க, டீ குடிச்சிட்ருக்காங்க, போண்டா சாப்பிட்டுட்ருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. காலையில் 4:30 எந்திரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான், ஆனால் எந்திரிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தூக்கம் அவ்வளோ சொக்கிற நேரத்தில் எந்திரிச்சு நடந்து போயிட்டு ஏதாச்சும் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி அந்த 4:30 எந்திரிச்சு நீங்கள் நடக்கிறதோடு நிப்பாட்டிக்கலாம், இல்லை அந்த பக்கம் வர்றதோடு நிப்பாட்டிக்கலாம். தவிர இந்த எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிட்றத குறைச்சிங்க. நான் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறத வந்து பார்த்தேன். அந்த காலையில் 4:30-5 அந்த எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிட்றதுலாம் உடலுக்கு அவ்வளோ வந்து கேடு, அதனால் அதை தவிர்த்துக்குங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிவிட்டு இப்போ அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கி வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 19 கிலோமீட்டர்லேருந்து அதிகபட்சமாக மணிக்கு 22 கிலோமீட்டர் வேகம் வரை மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 31°C. இதுதான் இன்றைக்கான வானிலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: அண்ணே, மாடியில என்ன பண்றீங்க?
6: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூம கூலா வச்சுக்குது, அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
7: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:23 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களை பேசிகிட்டு இருக்குது நான் அலெக்ஸ் பாண்டியன். கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான ஒரு பாடல் வந்து கேட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்ததா இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மீனவர்களுக்கு அதான் தெரிஞ்சிருக்கும். என்னென்னா நேற்றே வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நம்மளோட வந்து நம்ம மீனவர்கள் வந்து மண்டபம் பகுதியில் வந்து கடலுக்கு வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா, காற்றோட வேகம் கடல் மேலே வந்து அதிகமாக இருக்குது. நார்மலாகவே 40-50 வேகம் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வீசிகிட்ருக்கு. அதிகபட்சமாக சில நேரங்களில் 60 தொடரதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு. இந்த அளவுக்கு காற்று வந்து வேகம் மாறிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம மீனவர்கள் வந்து கடலுக்கு போக முடியாது. விசைப்படகு மீனவர்களுக்கான அனுமதி சீட்டும் வந்து வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ ஒரு பெரிய ஒரு குழப்பமாகறதே. இது ஒரு நாள் அடித்தா பரவாயில்ல, ஒரு கடல் வந்து மிஸ் ஆனால் கூட பரவாயில்ல, இந்த வாரம் முழுக்கமே கடலுக்கு வந்து போகுமா போகாதாங்கிறது ஒரு பெரிய குழப்பத்தை வந்து ஏற்படுத்திட்டு போயிடுச்சு. நேற்று நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக கடலுக்கு போகுமா போகாதானே தெரியல, ஒரு மாதிரி வந்து இருக்குது, ஒரு நம்ம தொழில் ஆரம்பிச்சிருச்சு, சரி இதுக்கப்புறம் சீராக வந்து கடலுக்கு போகும், சீராக தொழிலை பார்த்து கடன் அடைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா திரும்ப திரும்ப அந்த ஒரே அந்த சுழல்லே வந்து சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஒரு வாரத்தை வந்து ஓடுறதுக்காக திரும்ப கடன் வாங்குற மாதிரி இருக்கும், திரும்ப அந்த கடனை வந்து அடைக்கிறதுக்காக திரும்ப வந்து வேலைக்கு பார்க்கணும், திரும்ப வேலைக்கு பார்த்து வேலைக்கு பார்த்து கடன் அடைக்கிறதுக்காக வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது, இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இது வந்து ஒரு சாதாரண விஷயமா கேட்டுட்டு போனாலும் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த கடலுக்கு போகிற மீனவர்களுக்கு அவங்க குடும்பத்தை பார்க்கணும், குழந்தைகளோட செலவுகளை வந்து பார்க்கணும், அதை விட ஏற்கனவே வாங்கி வச்ச அந்த கடன்களை அடைக்கணும், கடன் அடைக்கணும், கடன் அடைக்கணும், திரும்ப அதுக்காக உழைக்கணும், திரும்ப கடலுக்கு ஒரு வாரம் போகலாம், திரும்ப அந்த நேரத்தில் இன்னொரு கடன் வந்து புதுசாக உருவாகும், அதை அடைக்க திரும்ப வந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்காங்க. அதுக்கு நடுவில் நம்ம இந்த சுழலுக்கு நடுவில் நம்மளை போட்டு ஒரு சூறாவளியே அடைச்சிட்டு இருக்கு இந்த காற்று வேறு. இதெல்லாம் வந்து சரியாயிட்டு மீனவர்கள் வந்து சீக்கிரம் கடலுக்கு போகணும்னு எல்லாரும் ஆசைப்படுவோம். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காற்று நேரத்தில் நம்மளோட படகுகளோட பாதுகாப்புக்கும் நம்மளோட பாதுகாப்புக்கும் கடலுக்கு போக வேணாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நாட்டுப்படகு மீனவர்களையும் கடலுக்கு போக வேணாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இது நம்மளுடைய மண்டபம் மீனவ

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு. சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க.

0: இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோஸ் எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்றைக்கு ஒரு இன்றைக்கில் இன்னும் 2 நாட்களில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, நம்மளுடைய பகுதியில் மின்சாரம் நிறுத்தம் செய்யப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய மண்டபத்தில் இருக்கக்கூடிய மின் பொறியாளர்கள். இப்போ எதுக்காக இந்த தகவல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம உள்ள நிறைய இடத்துல வந்து கரண்ட் வந்து இருக்க மாட்டேங்குது. இப்போ சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கரண்ட் வரல பகல் நேரத்தில். இப்போ நேற்றுமே சாயங்கால நேரத்தில் வந்து கரண்ட் போச்சு. ஏற்கனவே பாதி நேரம் வந்து ஒரு மின்தடையோடு தான் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இதில் மொத்தமாகவே இன்றைக்கி கரண்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய வேலைகள் வந்து இருக்கா அன்றைக்கி நம்ம இந்த மாதந்தோறும் வந்து நம்ம அந்த கரண்ட் வந்து நிப்பாட்டுறது அப்படிங்கிறது ஒரு வாடிக்கை தான். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நிறைய வேலைகளை மின்சார்ந்த பணிகளை வந்து பண்ணுவதாக சொல்லியிருக்காங்க. வர புதன்கிழமை காலையில் 9 மணிலேருந்து கரண்ட் வந்து இருக்காது. 9-10 மணிலேருந்து கரண்ட் வந்து இருக்காது. சாயங்காலம் 3 மணிக்கு வரலாம், 4 மணிக்கு வரலாம், 5 மணிக்கு வரலாம். அவங்க வேலையை பொறுத்து 5 மணி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் 5 மணிக்குலாம் விட மாட்டாங்க, அவ்வளோ நேரம் வந்து இழுத்துக்கிற மாட்டாங்க. எப்போவும் வந்து சீக்கிரமே வந்து விட்டுறாங்க. அதே மாதிரி அன்றைக்கான வேலை வந்திருக்க போது இன்னும் 2 நாள் இருக்குது. நல்லா 2 நாளுக்கு முன்னாடியே வந்து அறிவிச்சிட்டாங்க புதன்கிழமை தான் கரண்ட் வந்து கட் ஆக போகுதுன்னு. அதனால் அந்த தகவலை உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், புதன்கிழமை நம்மளுக்கு வந்து மின் தடை வந்து இருக்க போகுது. அதனால் அது சார்ந்த வேலைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா புதன்கிழமைக்கு ரெடியாகிங்க. நம்ம எல்லா நாளுமே ரெடியாக தான் வந்து இருப்போம் போல். ஏன்னா வந்து டெய்லி வந்து கரண்ட் போகுது. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கரண்ட் போகுது. சனிக்கிழமை எவ்வளோ மணி நேரம் போச்சுனே தெரியல. ரொம்ப நேரம் கரண்ட்டே வந்து இல்லை. அந்தளவுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பராக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில். இதுக்கும் சேர்த்து நம்ம சனிக்கிழமை புதன்கிழமை வந்து கரண்ட் வந்து வராது. அதனால் கொஞ்சம் பார்த்து என்னென்ன பண்ணணுமோ பார்க்கவுமா பார்த்துங்க. இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோஸ் எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 7:42 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ காற்றின் காரணமாக நம்ம வந்து மீனவர்கள் வந்து கடலுக்கு போக வேணாம் அப்படின்னு தெரிவித்தாங்களா, அதே மாதிரி நம்மளுடைய இந்த சுற்றுலா பயணிகளுக்காக வச்சுருக்கக்கூடிய குருசடை தீவுக்கு போகக்கூடிய அந்த கப்பல் பயணம் அப்படிங்கிறது வந்து படகு சவாரி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு. அது எப்போ வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நிறைய நாள் வந்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்கிறாங்க. அதை நான் கேட்கும் போதெல்லாம் நிப்பாட்டி தான் போட்டிருக்கேன், நிப்பாட்டி தான் போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு தடவை வரேன் அந்த பக்கம் போயிருக்கேன், அது வந்து ஒர்க் ஆகிற சமயத்தில் எப்படி போகிற நேரம் ஃபுல்லாக அது ஏதாவது ஒரு பிரச்சனையாக தான் வந்திருக்கு அந்த காற்றின் காரணமாக. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அது கொஞ்சம் ஒரு அலைகள் அதிகமாக வந்து அடிக்கக்கூடிய ஒரு பகுதி, பாதுகாப்பு காரணமாக வந்து இப்போ இந்த படகு சவாரியை நிறுத்தி வந்து வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து அதோட இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது பெட்ரோல் டீசல் விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 பேசப்படுது. 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,209 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,700 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,385 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் நிலை 22 கேரட் 109,600 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நேரம் சரியாக 7:08 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது உலக ஊரக வளர்ச்சி தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஊரகம் அப்படின்னு பார்த்தா நம்ம அந்த கிராமப்புறங்களாக இருக்கட்டும் சரி, இந்த வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கிராமப்புறங்களாக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் தான் அந்த ஊரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து நகர்ப்புறங்கள்ல வந்து போயிட்டோம், நல்ல ஒரு நகராட்சி இல்லை ஒரு பேரூராட்சியாக இருக்குது, ஒரு மாநகரமாக வந்திருக்கு, அந்த இடத்துல வந்து இருக்கிறதுக்கும் இந்த கிராமப்புறங்களில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்குது. ஏன்னா அந்த நகர்ப்புறங்கள் அப்படிங்கிறது வந்து அங்கேருந்து எடுக்கப்படுறதே நிறையவா இருக்கும், நிறைய வளங்களே வந்து எடுக்கப்படும், நிறைய வந்து அங்கே வருமானம் வந்து கிடைக்கும், அதனால் அங்கே கொடுக்கப்படுற வசதிகளும் அதிகமாக வந்திருக்கும். எடுக்கிறது அதிகமாக இருந்தால் தானே கொடுக்க முடியும். ஆனால் இதே மாதிரி இந்த கிராம பக்கம் வந்தால் இங்கே எடுக்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இருக்காது. அதாவது வருமான ரீதியில் வந்து பார்க்கும்போது இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெரிய அளவுக்கு வருமானங்கள் எதுவும் வராது, பெரிய அளவுக்கு லாபங்களும் இந்த கிராமப்புறங்கள்லேருந்து கிடைக்க போகிறதில்ல, அதனால் அங்கே கொடுக்கப்படுற வசதிகளும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு மாநகரத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா எப்போவுமே இங்கே வந்து பேருந்து வசதி இருக்கும், ட்ரெயின் வசதி வந்துருக்கும், கார் இருக்கும், கேப் இருக்கும், பைக் இருக்கும், எல்லாமே வந்துருக்கும். இப்போ நம்ம சென்னையில் போனால் எந்த இடத்துக்குனா போகலாம். அதே மாதிரி நம்மளோட ராமநாதபுரத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்குள்ளே நம்ம வந்து போகணும்னா நிற்கணும், கால் கடக்க நிற்கணும், ஒரு பஸ் வராது, ஒரு ஆட்டோ வராது, எதுவுமே வராது. எல்லாருமே மொத்தமாக அதே ஊரில் தான் இருப்பாங்க, ஒரு ஊருக்குள்ளேயே தான் வந்து எல்லாருமே வந்து அந்த பயணங்கள் வந்து பண்ணிட்டுருப்பாங்க, அங்கே தான் வளர்ச்சி ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த ஊரக அளவுலேயும் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களையும் குக்கிராமங்களையும் இருக்கக்கூடியவங்களை வந்து வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி உலக ஊரக வளர்ச்சி தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உலக அளவில் ஒரு 80% அதிகப்படியான ஏழை மக்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது இவ்வளோ தான் வருமானம், அதுக்கு கீழே இருக்கவங்க வந்து ஏழைகள் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. அப்படின்னா அவங்க எல்லாருமே வாழ்கிறது ஒரு 80% பேர் வந்து வாழ்கிறது கிராம பகுதியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சராசரியான சம்பளம் அப்படின்னு தினசரி சம்பளத்தை வந்து குறிப்பிடுறாங்க, 183 ரூபாய் அப்படிங்கிறது நிறைய மக்களோட சராசரி சம்பளமாக இருக்குது ஒரு நாளைக்கு. 183 ரூபாயை வச்சு ஒரு நாள் சம்பளமாக வந்து ஓட்டுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். நமக்கு வந்து இப்போ கடலுக்கு போயிட்டு வந்து 1000 ரூபாய் 1200 ரூபாய் கொடுத்தாவே அது நம்மளுக்கு வந்து பத்த மாட்டேங்குது, இவ்வளோ தான் வந்து சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நம்ம மக்கள் நிறைய பேர் பிரச்சனையில் இருக்காங்களாம். இதெல்லாம் வந்து ஒரு மாற்றணும் அப்படின்னா நம்ம ஊரோட வளர்ச்சிக்கு நம்மளும் இங்கேருந்து வந்து உதவியாக வந்திருக்கணும். நம்மளோட வருமானத்தை எப்படி நம்ம ஊரோட வளர்ச்சிக்கு வந்து பயன்படுத்தலாம், எப்படி முடிஞ்சளவுக்கு நம்ம ஊரை வந்து ஒரு சுத்தமான ஒரு ஊராக எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒரு ஊராக வந்து மாற்றலாம், அதுக்கு நம்மளோட பங்களிப்பு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க தொடங்கிட்டா நம்ம ஊர் வளரும், ஊர் வளர்ந்தா நம்மளோட அடிப்படையான ஒரு சம்பளம் அப்படிங்கிறது வந்து வளரும், நமக்கான வசதி வாய்ப்புகளும் எல்லாமே வந்து கிடைக்கும். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. நம்ம ஊர் வளர்ந்தாதான் நம்மளும் சேர்ந்து வளர முடியும். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேகா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் முதற்கட்டமாக இன்று இந்தோனேஷியா செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் செல்வது இது 4வது முறையாகும். 2018 ஆண்டு மே மாதம் இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற விரிவான பேச்சுகளுக்கு பிறகு இரு நாட்டு தலைவர்களும் தற்போது சந்தித்து பேச உள்ளனர். இந்த பயணத்தின் போது இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாண்டோவுடன் பிரதமர் பேச்சு நடத்துவார். ஜகார்த்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றும் பிரதமர் யோக்யகர்த்தா நகரில் உள்ள பிரம்பானன் கோவிலின் வளாகத்தை பார்வையிட உள்ளார். அங்குள்ள பாதுகாப்பு பணிகளில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து செயல்பட உள்ளன. மலாக்கா நீரிணை பகுதியின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையில் இந்தோனேஷியா வகிக்கும் பங்கு இந்தியாவின் கடல்சார் வணிக பாதைக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பயணத்தின் 2 கட்டமாக வரும் 8 தேதி ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகருக்கு செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். அந்நாட்டின் பிரதமர் திரு அந்தோனி அல்பனேசுடன் இணைந்து 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். தமது பயணத்தின் இறுதி மற்றும் 3 கட்டமாக July 10 and 11 ஆகிய தேதிகளில் நியூசிலாந்தில் பிரதமர் திரு மோடி தங்கியிருப்பார். அங்கு நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சு நடத்த உள்ளார். 40 பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்தில் மேற்கொள்கின்ற முதல் பயணம் இதுவாகும். பயணத்தின் போது முக்கிய வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களை சந்திப்பதோடு இந்திய வம்சாவளியினரிடையேயும் பிரதமர் உரையாற்றுவார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்டு 5 ஆண்டு நிறைவடைவதை ஒட்டி நடைபெறும் விழாவில் கூட்டுறவு மூலம் வளம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் 232 தானிய கிடங்குகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பல முடிவுற்ற திட்டங்களையும் அமைச்சர் தொடங்கி வைக்கவுள்ளார். தேசிய கூட்டுறவு தரவுத்தளம் மற்றும் புவிசார் குறியீடு செயலி, தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் பால் விநியோக கண்காணிப்பு இணையதளம் ஆகியவற்றையும் திரு அமித்ஷா தொடங்கி வைக்கவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் இந்திய விதை கூட்டுறவு சங்கத்திற்கும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்திற்கும் இடையே விதை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா மற்றும் கூட்டுறவுத்துறை இணையமைச்சர்கள் திரு கிருஷன் பால் குர்ஜார், திரு முரளிதர் மோகோல் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். விவசாய விளைபொருட்களுக்கு உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி செய்ய நபார்டு வங்கி கடனுதவி அளித்து வருவதாக அந்த வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் திரு கிருஷ்ணராஜ் கூறினார். சேலத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசினார்.
2: மதிப்பு கூட்டுதலுக்கு நம்ம ப்ராசஸ் இங்கே என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம். கடன் உதவி கொடுக்குறோம். நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசன் வச்சுருக்கோம். அதன் மூலமாக இப்போ இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் வந்து நிதியுதவி கொடுக்குறப்போ அவங்க அதை முழுமையாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கிது. அதை வந்து மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது.
1: மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களால் தங்களுக்கான வருவாய் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
3: தென்னையில இருந்து மதிப்பு கூட்டு பொருளாம் மாத்தி எண்ணெயா வித்துட்டு இருக்கிறோம். தேங்காயா பார்க்கும்போது 10 ரூபாய் அவ்வளவுதான் எங்களுக்கு லாபம் கிடைச்சிட்டு இருக்குது. இதே எண்ணெயா மதிப்பு கூட்டு பொருளாம் மாத்தி எண்ணெயா விற்கும் போது 20 ரூபாய் கிடைக்குது எங்களுக்கு லாபம். இதுல எங்க வாழ்வாதாரம் இரட்டிப்பா ஆயிருக்கு.
2: இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய பொருள் எல்லாம் மதிப்பு கூட்டி நாங்கள் வித்துட்டுருக்கோம். எங்களுடைய வருமானம் சராசரியாக முன்பு இருந்ததை விட 50% அதிகமாக போயிட்டுருக்கு.
4: நாங்கள் வந்து முருங்கை சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து காய் வந்து மார்க்கெட்டை கொடுக்கும்போது வந்து ரேட் கம்மியாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில டைம் ரேட் இருக்குது, ஒரு சில டைம் ரேட் இருக்காது. இப்போ வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி முருங்கை பொடியாக கொடுக்கும்போது நமக்கு ஒரே ரேட்டை ஃபிக்ஸடாக போயிட்டுருக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
5: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் நேற்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கரூர் சம்பவம் தொடர்பாக தங்களது கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று கூறினார். தமிழகத்தில் இடதுசாரி கட்சிகள் எந்த அணியிலும் இடம்பெறவில்லை என்றும் தனித்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேச கடலோரப் பகுதி, வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள், அதனையொட்டியுள்ள தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா பெரும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதை தடுக்க நேட்டோ படைகள் உதவ வேண்டும் என்று அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் ஒரு உணவகத்தில் மர்ம நபர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. ஹரியானா மாநிலம் ரிவாரியில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி வீட்டில் நேற்றிரவு வெடி விபத்து ஏற்பட்டதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட நகரங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த பெண் தொழிலாளி ஒருவர் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். நெய்வேலி NNC முதல் சுரங்கத்தில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமானப் பணியின்போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை வென்றது. இந்நிலையில் பிரேசில் அணியின் முன்னணி வீரர் நெய்மார் சர்வதேச கால்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்காவின் கேத்தரின் ஹாரிசன், டலைனா ஹீலித் இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
6: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறையில்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர் ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
7: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
8: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
9: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
10: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
11: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
10: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
12: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
13: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. சூரியனை நேருக்கு நேரா யாரால பார்க்க முடியும்? மனிதர்களாகிய நம்மளால முடியாதுங்க. ஆனா பறவைகளின் அரசனான கழுகால முடியும். எப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கழுகோட கண்கள் கூர்மையானதா இருந்தாலும் சூரியனை நேருக்கு நேரா பார்க்கையில மட்டும் மங்கலாயிருமா. அதனாலதான் கழுகால சூரியனை நேருக்கு நேரா பார்க்க முடியுது. கழுகோட கண்கள் மட்டும் மனிதருக்கு இருந்திருந்தா கிட்டத்தட்ட 10வது மாடியில இருந்து புத்தகத்தை தரையில வச்சு கூட படிக்க முடியுமா? தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: வீசுற வேலையெல்லாம் மீன் மாற்றது கிடையாதுப்பா, காத்து மீறணும்.

0: நான் சச்சா சொல்றேன், கேஜ் மேல ஏறி மேஜிக் பண்ண போறான்.
1: டேய் மாறா,
2: நீ என்ன போதிவா ரோசமா யாரையும் மோதிவா.

0: மெட்ராஸ்ல பாக்ஸிங் பத்தி வரலா இருந்தா அதுல வேம்பிள்தான் டாப் இருக்கணும் இருப்பேன்.
1: கேளிக்க முடியும் நம்பிக்கையில்லாம சொல்லி பண்ணுவோம். அதை சரி பண்றது உங்க வாய் பச்சிருது. ஆட்டக்காரன் நிரூபி
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 8:29 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பதிவாக இன்றைக்கான ஒரு வேலைவாய்ப்பு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்பு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நிறைய வேலைவாய்ப்புகள் ஒவ்வொரு துறையிலிருந்தும் அங்கங்கே அப்பப்போ வந்து வெளியிடுவாங்க. அதில் மிக முக்கியமாக நம்ம வந்து பார்க்கும்பொழுது இந்த வங்கிகளில் வேலைவாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து தெரிவிச்சிருந்தாங்க. நம்மளுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பரோடா வங்கியில் வந்து கொஞ்சம் பெரிய ஒரு கூடுதல் பதவிக்கான ஒரு வேலைவாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கான தேர்வுகள் வந்து நடத்தப்படுறதா வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அது என்னென்ன மாதிரியான ஒரு பதவிகள் அப்படின்னு பார்த்தா, ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு பதவிக்காகவும், சீனியர் மேனேஜர், தலைமை மேனேஜர், மேனேஜர் அப்படின்ற ஒரு பதவிகளுக்காகவும் ஒரு தேர்வுகள் வந்து நடத்த போகிறது. இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து என்ன எவ்வளோ வந்து காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 1500 இடங்கள் வந்து இருக்குதா சொல்கிறாங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், உங்களோட வயது வரம்பு 21-30 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும், கரெக்டாக நீங்கள் காலேஜ் முடித்து அந்த வருஷத்துலேருந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது இருக்கும். நீங்கள் ஒரு 3 விதமான தேர்வுகள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ப்ரிலிமினரி, மெயின்ஸ் தேர்வு, அதே மாதிரி நேர்முக தேர்வு, அதாவது இன்டர்வியூ, 3 வந்து இருக்கும். இதில் நீங்கள் வந்து நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு வேலைவாய்ப்பு வந்துருக்கு, ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு. அதே மாதிரி பரோடா பேங்க்கிலும் வந்து ஒரு பரோடா பேங்க்லேயும் ஒரு வேலை வந்திருக்கு. இந்த மாதிரி மேனேஜர் பதவிக்கு மொத்தமாக 86 இடங்கள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முதுநிலை பட்டப்படிப்பு நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் இந்த தேர்வுகள் வந்து இருக்கும். அதே மாதிரி சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து இருக்கும். இதுக்கு ஒரு அனுபவம், முன் அனுபவம் உள்ளவங்களையும் வந்து கரெக்டாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால் இந்த தேர்வுகளில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கு வங்கியில் ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா SBI.bank.in அப்படின்ற இணைய முகவரியை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் பரோடா பேங்க்குக்காக bankofbaroda.bank.in அப்படின்ற இணைய முகவரி bankofbaroda.bank.in இந்த இணைய முகவரியை பயன்படுத்தி நீங்கள் இந்த தேர்வுகளை எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்க நல்ல ஒரு வாய்ப்பு. இப்படுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: யாரை நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீயும் உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியாதான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 8:43 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் காற்று கரமாக நம்ம மீனவர்கள்லாம் அவங்களுடைய கடலுக்கு போக வேணாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி படகுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் பாதுகாப்பாக விட சொல்லி நம்மளுடைய மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை உதவி இயக்குனர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி நம்ம ஏற்கனவே நம்மளோட படகுகளை வந்து கடற்கரையில் சேஃப்டியாக தான் வச்சுட்ருப்போம். இருந்தாலும் நாட்டு படகு மீனவர்களும் கொஞ்சம் பாதுகாப்புடன் அவங்களுடைய இப்போ நாட்டு படகுகளை கொஞ்சம் பாதுகாப்பாக அந்த கரைகளில் நிப்பாட்டி வச்சுக்கோங்க. அது மட்டும் சொல்லிவிட்டு இப்போ காற்று வந்து இன்னும் ஒரு 2-3 நாட்கள் வந்து இருக்கும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்காங்க. எதுக்கு இந்த காற்று வந்து தொடர்ந்து இவ்வளோ அடியுது அப்படின்னு தெரியல. ஒரு மாதிரி இப்போ முடிஞ்சிடும் இன்னும் ஒரு வாரம் தான், இன்னும் ஒரு மாதம் தான், கொஞ்ச நாளில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டத்தட்ட 2 மாதமாக அந்த காற்றோடையே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ரொம்ப அதிகப்படியான காற்று இருக்குது. வெயிலுக்கு பரவாயில்ல, சரி வெயில் நேரத்தில் காற்று அடிக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி இருந்தாலும், தொழிலுக்கே போக முடியாமல் காற்று அடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மன தாங்கலை தான் வந்து ஏற்படுத்திட்டுருக்கு. எல்லாம் சரியாயிட்டு மீண்டும் நம்ம மீனவர்களை வந்து கடலுக்கு வந்து போகணும் அப்படின்னு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் நினைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின் கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 20-20 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உரம் மற்றும் உரம் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை ஏற்றி வரும் 15 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 15 கப்பல்களில் 8 கப்பல்கள் 3,32,000 டன் யூரியாவையும், 4 கப்பல்கள் டை அமோனியம் பாஸ்பேட்டையும், மீதமுள்ள 3 கப்பல்கள் சுமார் 1,11,000 மெட்ரிக் டன் கந்தகத்தையும் ஏற்றி வருவதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்காசியாவில் ஏற்பட்ட மோதல் உலக அளவில் விநியோகத்தை பெரிய அளவில் பாதித்துள்ளதாக மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். உர ஆலைகளுக்கான இயற்கை எரிவாயு தற்போது முழுமையாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உர இறக்குமதி மற்றும் உள்நாட்டு உற்பத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் நாடு முழுவதும் உரம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய கலாச்சார அமைச்சகம் மேற்குவங்க அரசுடன் இணைந்து கொல்கத்தாவில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள விழாவில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசியல்வாதியான மறைந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் வகையில் அவரது 125வது பிறந்த நாள் 2 ஆண்டுகளுக்கு நாடு தழுவிய அளவில் கொண்டாடப்படும் என்று கலாச்சார அமைச்சகம் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. கொல்கத்தாவின் பவானிபூரில் உள்ள டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் இல்லத்தில் தலைவர்கள் இன்று மலரஞ்சலி செலுத்த உள்ளனர். அதைத் தொடர்ந்து டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டவுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொடர்பான சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது கொல்கத்தா செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. வரும் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் மகளிர் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னதாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் மூத்த அரசு அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து துறைகளிலும் பெண்கள் அதிகாரம் பெறுதல், நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவ பொறுப்புகளில் பெண்களை அமர்த்துதல், நிதி உள்ளடக்கம், பெண் தொழில் முனைவோர் திறன் மேம்பாடு, காலநிலை மாற்றம், உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்தில் பெண்களின் பங்கு ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கு இடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்க உள்ளது. ஐக்கிய நாடுகள் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த 3 நாள் அமர்வை வரும் 8ஆம் தேதி வரை நடத்துகிறது. இந்த அமர்வில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், சர்வதேச அமைப்புகள், நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஐநா பொதுசபையால் ஏற்றுக் கொள்ளப்பட்ட நுகர்வோர் கொள்கைகள் இந்த அமர்வின் போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட உள்ளன. இந்த கொள்கைகள் எந்த அளவுக்கு முக்கியம் என்ற தலைப்பிலான உயர்மட்ட கலந்துரையாடலிலும் இந்தியா பங்கேற்கிறது. நாடு முழுவதிலும் உள்ள புதுமை படைப்பாளர்களிடமிருந்து கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தேசிய புத்தாக்க தளத்தில் புதுமையான யோசனைகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. இதன் மூலம் மேலும் பல ஆர்வமுள்ள தொழில் முனைவோரிடமிருந்து நம்பிக்கைக்குரிய யோசனைகள் கிடைக்கும் என்று அந்த அமைச்சகம் கருதுகிறது. மேலும் வெற்றிகரமான யோசனைகளை தொழிலாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் இந்த தளம் வழங்கும். ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் புதுமை கண்டுபிடிப்பாளர்களிடமிருந்து இந்த இணையதளத்திற்கு ஏற்கனவே 1000கணக்கான யோசனைகள் வந்துள்ளன. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று கவுஹாத்தியில் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் 26 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டிற்கான ஆண்டு பட்ஜெட் வரும் 10ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அடிப்படை உரிமைகள், பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசியல் சுதந்திரம் கோரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டங்களை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட பாகிஸ்தான் அதிரடிப்படையினர் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்துள்ளனர். போராட்டங்களில் ஈடுபட்ட 600க்கும் மேற்பட்ட சமூக உரிமை ஆர்வலர்களை பாகிஸ்தான் அரசு கைது செய்துள்ளதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக லண்டனில் வசிக்கும் காஷ்மீர் மக்கள் நேற்று கண்டன பேரணியை நடத்தினர். இதற்கிடையில் பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அப்பாசி ஷஹீத் அரசு மருத்துவமனையிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க கோரியும் மருத்துவமனையின் கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தியும் இளநிலை மருத்துவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவில் சேவைகள் நிறுத்தப்படும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். அவரை துணிச்சல், தேசியம் மற்றும் தன்னலமற்ற சேவையின் காலத்தால் அழியாத உதாரணமாக அவர் வர்ணித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் ஊடகங்களில் எழுதிய கட்டுரையில் திரு முகர்ஜியின் பொது வாழ்க்கை இந்தியாவின் ஒற்றுமைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் வரையறுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரிவினையின் போது மேற்கு வங்கம் இந்தியாவின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதை உறுதி செய்வதில் திரு முகர்ஜி உறுதியாக நின்றார் என்றும் பின்னர் ஜம்மு மற்றும் காஷ்மீருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்றும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று அம்மாநிலத்தின் பல பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராய்கட் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மும்பை, தானே, பால்கர், ரத்னகிரி மற்றும் சிந்துர்க் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை மற்றும் பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கையுடன் கூடிய ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு மன்குர்த் பகுதியில் உள்ள 3 குடியிருப்பு இடிந்து விழுந்ததில் 5 குழந்தைகள் உட்பட 6 உயிரிழந்தனர். மணிக்கு 72 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்றினால் மும்பையில் 142 இடங்களில் மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. இதில் 2 உயிரிழந்தனர். கடந்த 5 பெய்து வரும் கனமழையினால் ராய்கட் மாவட்டத்தில் அம்பா, குண்டலிகா, சாவித்ரி மற்றும் பாடல் கங்கா ஆகிய 4 அபாய அளவை தாண்டி ஓடுகின்றன. இதனால் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தானே மற்றும் பால்கரில் நேற்று பெய்த கனமழையினால் 2 உயிரிழந்தனர். மேலும் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. சிந்துர்க்கில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் 70 மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு மிக பலத்த மழையை குறிக்கும் வகையில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய 6 கனமழையை குறிக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் சுற்றுலாப் பயணிகளும் மலைப்பாங்கான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அதிகாரிகளின் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 4 விக்கெட் இழப்பிற்கு 150 எடுத்தது. 151 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா 17.1 3 இழப்பிற்கு 153 எடுத்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு உலகக்கோப்பையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் திரு ஜெய்ஷா வழங்கி பாராட்டினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
5: ஒன்பது மணி 10 நிமிஷத்தில் இணைந்திருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தான் மக்களே. அதாவது நம்ம வெற்றி பெறணும், ஒரு நம்ம போகிற இடத்துகள்லாம் நம்ம வெற்றியவே நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா முதல்ல வந்து கொஞ்சம் முட்டாளாக இருக்கணும். அதுக்கு அப்புறம்தான் வந்து நம்ம அறிவாளியாகவும் இருக்கணும். ஏன்னா முட்டாளாக இருந்தால் தான் நிறையா விஷயங்களை கற்றுக்கிற முடியும். ஓ எனக்கும் தெரியும், என்னாலே முடியும் ஸோ அப்படின்னு வந்து நம்ம எடுத்த உடனே எந்த இடத்துலையும் நம்ம அறிவை வந்து யூஸ் பண்ணிக்கிறக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டோம்னா தான் அந்த வேலை வந்து நம்மளுக்கு சிறப்பாக அமையும். என்ன மக்களே, நான் சொன்ன கருத்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் மெட்ராஸ்லேருந்து சூர்யா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு லவ்வர்ட்ஸ் படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பர்வின் பர்கானா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு திருப்பாலக்குடியிலேருந்து ஒரு அழகான பாடல் அருள் படத்துலேருந்து ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. மக்களே, உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு வாரத்தில் முதல் நாள் உங்கள் விருப்ப பாடலை கேட்க 7-0-9-4-4-3-9-9-9 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. வணக்கம் சகோதரிக்கு, காலை வணக்கம்.
6: எனக்கு இன்னைக்கு 63rd பிறந்த நாள்.
5: சீரும் சிறப்புமா செல்வாக்காக இன்னும் பல நூறாண்டு பிறந்த நாள் காண காணணும் அப்படின்னு கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் அறிவி

0: வேட்பாளர்கள் சார்பாகவும் ரசிகர் பெருமக்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள்.
1: அகத்தியர்லிருந்து பாட்டு போடுங்க அம்மா அப்பா நினைவாக.
0: தாயை சிறந்த கோவிலும் இல்லை. அந்த பார்த்தானே
1: ஆவண. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். பாத்தீங்களா, இதுதான் ஒரு சிறப்பு. வணக்கம் என்ன, ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வர்றீல கடப்பக்கம் ஆலய
1: காணும்னு.
0: சரி அம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: சரிம்மா சரிம்மா. உங்க பேரு, உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க? யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்? சொல்லுங்க பேரை சொல்லி.
1: முஸ்பீரா.
0: அவங்க வந்து ஒரு போட்டியில கலந்துக்கிற போறாங்களா?
1: இங்க தமிழ் இப்ப வாசிப்பு பேட்டிக்கு வந்தாங்க. உங்களை பாக்குறதுக்காண்டி வேகமா வந்த, நீங்க அன்னைக்கிறோம் வரலையா?
0: சிறப்பு சிறப்பு. என்ன ஒரு நாளைக்கு சந்திப்போம் சொல்லுங்க பாப்பாட்ட.
1: கண்டிப்பா, கட்டாயமா கட்டாயமா கட்டாயமா.
0: என்ன பாடல்
1: இன்னைக்கு வந்து பேத்திகளை பத்தி? ஒரு நல்ல பாடல், நிலவே மலர பாடத்துல இருந்து போடுங்க.
0: மண்ணில் வந்த நிலவே, அந்த பாட்டா?
1: அந்த பாட்டை போடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சகோதரி.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எப்பவும் எல்லோருக்கும் நன்றி சொல்லிருந்தேன்.
0: நன்றி நன்றி.
1: எப்பவும் எல்லோருக்கும் நன்றி சொல்லுங்க. வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன்.
0: சரி. பாம்பன் முஸ்லீம் தெருவில் இருந்து யாசின் சகோதரி தான் பேசுனாங்க. எப்பம்ல பணிபுரியும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவங்க பேத்தி போட்டியில் கலந்துக்கிற போகிறாங்களா, அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடலும் ஒன்று கேட்டிருக்காங்க. இன்னைக்கு ஃபஸ்ட் இயர் காலேஜ் மாணவ மாணவி செல்வங்கள்லாம் இன்றைக்கி காலேஜுக்கு போகிறாங்க. அதாவது சனிக்கிழமையும் போயிட்டாங்க. இன்றைக்கி பாதி பேர் போகிறாங்க. இன்னும் சில காலேஜில் வந்து போகாமையும் இருக்காங்க. எல்லோரும் சிறப்பாக படித்து அவங்க எதிர்பார்த்த கனவுகளோடு வாழணும் அப்படின்னு கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவிச்சுட்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்துக்களோடு.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9750267773.
1: சம்மர் நாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனு ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனு ஸ்டைல்ஸ் மால்.
2: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம அனிமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம அனிமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். அனிமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டேய் சாப்பிட வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலையை பார்த்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்கள மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
0: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: 9:29 இணைஞ்சிருக்கீங்க. நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை கேளுங்க. ஒரு நேர் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் தங்கமண்ணா.
1: வணக்கம் சகோதரி.
2: தெக்குவாடியிலிருந்து முனியசாமி தாக்கியலட்சுமி பேசுறேன்.
1: சொல்லுங்க சகோதரி, யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
2: இதயத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்க சகோதரி. உங்க எல்லாரும் எல்லா அறிவிப்பாளர்களையும் நம்ம சகோதரி முனியசாமி பாக்கியலட்சுமி சகோதரி கேட்டிருக்காங்க.
2: கண்டிப்பா
1: கொடுத்துடலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சகோதரி.
2: நன்றி அண்ணா.
1: நன்றி. ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க, வானத்தை போல. அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. ஹரிஹரன் மதுமிதா, ஹரிஹரன் சித்ரா, வைரமுத்து வரியில, ஹரி ஜெயராஜ், ஏஆர் ரஹ்மான் அவங்க இசையில் இரண்டு பாடல் கேட்டு வந்த நம்ம கடல் ஓசை பண்பலையில். அடுத்து வந்து உப்பு. அதாவது நம்மளுக்கு வந்து உப்பு வந்து கண்டிப்பாக தேவை. இந்த தேவைப்படுற உப்பு வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் கோளாறு, குறைச்சி எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் தான். அப்போ வந்து கரெக்டாக நார்மலாக எடுத்துக்கிறணும். இது நார்மலாக எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சாப்பிட்ற பொருட்களில் காய்கறி, மீன், கீரைகள் எல்லாத்துலேயுமே வந்து உப்பு சேர்ந்து தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 4 கிராம் உப்பு தான் எடுத்துக்கணும். நம்ம சமைக்கிறதுல 2 கிராம் உப்பு இருக்குது. அப்போ வந்து நம்ம 2 கிராம் உப்பு தான் எடுத்துக்கணும். இந்த உப்பு தண்ணிகள்னால தாவரத்துக்கு ரொம்ப வந்து கெடுதி. ஏன்னா தாவரங்கள் வந்து உப்பு தண்ணியில் வாழாது. அதுலேயும் வந்து மாங்க்ரோவ் காடு அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் வந்து உப்புலேயே வாழ்கிறது. அது ஒன்று தான் உப்புலேயே வாழும். நம்ம கடல்லையே 35% வந்து உப்பு வந்து இருக்குது. அதனால தான் நம்ம கடல் தண்ணியை குடிக்க மாட்டோம். அதே மாதிரி உப்பு வந்து உற்பத்தி பண்ணுற நாடுன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் இடத்துல அமெரிக்கா இருக்குது, 2வது இடத்துல சீனா இருக்குது, 3வது இடத்துல ஜெர்மனி இருக்குது, 4வது இடத்துல தான் நம்ம இந்தியா இருக்குது. அதனால் நம்ம எப்படி உப்பை வந்து அளவோடு பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி தான் யார்கிட்டையுமே வந்து ஒரு அளவோடு இருக்கணும். ஏன்னா கூட போயிட்டால் கசக்க ஆரம்பிச்சு இனிக்க ஆரம்பிச்சிடும், குறையாயிட்டால் கசப்ப ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் நம்மளுடைய நம்ம பழகிற

பழக்க வழக்கங்களும் இதையுமே ஒரு அளவாவோட வச்சுக்கிறதோம்னா நிச்சயமாக வந்து அது எப்போவுமே நம்மளுக்கு நிரந்தரமாகவே இருக்கும் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 உங்கள் தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் தங்கம்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: எல்லா உயிரினங்களுக்கும் இதயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இதயம் எல்லாருக்குமே எந்த பகுதியில அமைஞ்சிருக்கும்? நெஞ்சு பகுதியில தானே. அதுக்கு மாறா தலையில இருந்தா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் ரால் தான். ராலோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத சாப்பிடுறது மூலமா தலைமுடி உதிர்தல், இதய குழல்ல ஏற்படுற நோய்கள், எடை குறைதல், எலும்பு ஆரோக்கியம், மூளை ஆரோக்கியம், அப்புறம் மாதவிடாய் பிரச்சனைகளுமே சரியாகுமா?
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: ஏபி நாகராஜன் அவங்க இசையில், எம்எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையில், எஸ்ஏ ராஜ்குமார் அவங்க இசையில் முத்தான மூன்று பாடல்கள் கேட்டு வந்தோம். நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து வந்து தங்கச்சி மடத்திலிருந்து கென்னடி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல், ஜானி படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. கடலாடி வட்டம் சவரியார் பட்டணத்திலிருந்து ராபர்ட் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு இளையராஜாவின் முதல் இசையில் உள்ள ஜானகி அம்மா வாய்ஸில் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. மச்சான பார்த்திங்களாம் மலவாள தோப்புக்குள்ள அப்படின்னு ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. நிறையா பேர் எஸ்எம்எஸ்ஸு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, கால் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் அதே மாதிரி பாடலை கேட்கணும்னா 10-12 நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவா வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பி ஒரு விளையாட்டோடு வந்திருக்காங்க, ஒரு கேள்வி, அதாவது அது ரொம்ப ஒரு நல்ல கேள்வி, ஒரு பயனுள்ள தலைப்பில் வந்திருக்காங்க. தலைப்புகளை கேளுங்க, அவங்கள்ட்ட நீங்கள் எஸ்எம்எஸ் மெசேஜ் கால் பண்ணி பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. பாடல்கள் எல்லாம் வருது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாருக்கும் திங்கட்கிழமைக்கான ஒரு சூப்பரான காலை வணக்கத்தோட நேரம் சரியாக 10:01 கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நானி வாஷ்னி. விளையாட்டு அப்படின்னு சொன்னா அது வந்து யாருக்கு தாங்க பிடிக்காது? கண்டிப்பா சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆட்கள் வர விளையாட்டை விரும்பாத ஆட்களே கிடையாது. ஆனா அந்த விளையாட்டுலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு காலத்துல இன்டோர் கேம் அதுக்கப்புறம் அவுட்டோர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையில பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா. அதாவது உள் விளையாட்டுகள்னு சொல்லுவோம், வெளி விளையாட்டுகள் அப்படின்னு ரெண்டு பிரிவுகள் இருக்குது. இந்த உள் விளையாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மூடப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள விளையாடுற விளையாட்டு தான் இந்த இன்டோர் கேம்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அவுட்டோர் கேம்ல வந்து கிரிக்கெட்டா இருக்கட்டும் இல்ல கபடி ஃபுட்பால் இதை பத்தி இதுல என்னன்னா ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, இதுக்கு மேல இந்த மாதிரியான அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களும் இதை பத்தி நாம தெரிஞ்சு வச்சிருப்போம். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு அவுட்டோர் கேம்லயும் யார் நடப்பு சாம்பியன் அப்படின்ற பல டீட்டெயில் வரைக்கும் அத்துபடியா தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா இந்த உள் விளையாட்டுகள்ல என்ன மாதிரியான விளையாட்டுகள் இருக்குது அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிட்டா கூட அது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது நம்மளில் நிறைய பேர்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இதை தெரிஞ்சுக்கவும் நிறைய பேரும் விரும்புகிறதும் இல்லை. ஆனால் இதில் ஏகப்பட்ட விளையாட்டுகள் புதுசு புதுசாக இருக்குது அப்படின்றத பற்றியும் இன்றைக்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து நாம் பேச தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ஒரு வகையில் இதில் நிறைய விளையாட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே சமீபமான ஒரு நாட்களில் தான் தெரியும். அதே மாதிரி இந்த இன்டோர் கேம்ஸில் வந்து யார் யாரெல்லாம் கேட்டோம் என்னென்ன விளையாட்டுகள் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர்கிட்ட இருந்து வர்றது இந்த செஸ் கேரம் அதிகபட்சமா யாராவது தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா டேபிள் டென்னிஸ் இந்த மாதிரியான விளையாட்டுகள் தவிர வேற விளையாட்டுகள் வந்து நம்மள நிறைய பேருக்கு தெரியறதுமே கிடையாது, அதுவும் நம்ம ஊர் சைடு. சரி, அப்பனா இப்ப நம்ம ஊர் சாம்பியன்ஸாவது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா? ஏன் தெரியாது? செஸ்னா வந்து பிரக்யானந்தா இருக்காங்க, குகேஷ் இருக்காங்க, வைஷாலி, விஸ்வநாதன் ஆனந்த் இப்படின்னு பல பேர் தெரியுமே அப்படின்னு தோணலாம். ஆனா செஸ்ஸை தாண்டி நிறைய விளையாட்டுகள்லையுமே சாம்பியன்ஸ் அப்படின்றது இருக்காங்க, அதுவும் நம்ம குறிப்பான இந்த தமிழ்நாடுல. அதுலயும் கேரம் அப்படின்ற ஒரு விளையாட்டுல வந்து சாம்பியன்ஷிப்பா அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல் கீர்த்தனா அவங்க இருக்காங்க. இவங்க வந்து கேரம் வந்து உலக கோப்பையில மகளிர் பிரிவுல தங்கம் வாங்கினவங்க. அடுத்து வந்து கசிமா இருக்காங்க, உலக கேரம் சாம்பியன்ஷிப்ல வந்து உலக அளவுல சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றவங்க. இதை தவிர மரியா இருதயம், இளவழகி அப்படின்னு சொல்லிட்டு கேரம்ல நிறைய பெண்கள் வந்து கண்டிப்பா இருக்காங்க. அடுத்ததான் வந்து இந்த டேபிள் டென்னிஸ் அப்படின்ற ஒரு உள் விளையாட்டுல பார்த்தோம் அப்படின்னா சரத்கமல் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, காமன்வெல்த் போட்டியில தங்கம் பதக்கம் ஜெயிச்சு 10 தடவை இதுவரை சாம்பியன்ஷிப் பட்டமுமே ஜெயிச்சிருக்காங்க டேபிள் டென்னிஸ் அப்படின்ற போட்டியில. இவங்க மட்டும் கிடையாது, சத்யா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒருத்தவங்களுமே இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு உள் விளையாட்டுகள்லையும் பல சாம்பியன்ஷிப் வென்றவங்க வந்து கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேர் இருக்காங்க. இந்த மாதிரியான உள் விளையாட்டு பத்தின விழிப்புணர்வு அப்படின்றது நம்ம கிட்ட குறைவா இருக்குதே, அதுக்கான காரணம் என்ன? அதே சமயத்துல இந்த இன்டோர் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுனால என்னென்ன பயன்கள் இருக்குது, இதை பத்தி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து இருக்க போகுது. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிரணும். அதுலயும் குறிப்பா நீங்க வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களையுமே நீங்க தாராளமா நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில பகிரலாம். பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததா 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா, ஏன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
6: நேரம் சரியாக 10:16. இந்த வெளிப்புறங்கள்ல விளையாடுற விளையாட்டுக்கள் இருக்குது இல்லையா, கிரிக்கெட்டு இல்ல ஃபுட்பால், இந்த மாதிரியான விளையாட்டுக்கள்ல நம்மளுக்கு உடல் திறன் அப்படின்றது அதிக அளவுல தேவை. அது இருந்தாதான் நம்மளால ஓடி நல்லா வந்து அங்கிட்டு இங்கிட்டு போய் நல்லா விளையாட முடியும். ஆனா இந்த உள் விளையாட்டுகளுக்கு, ஒரு சில விளையாட்டுகளுக்கு கண்டிப்பா உடல் திறன் அப்படின்றது தேவையா இருந்தாலும், நிறைய விளையாட்டுக்கள்லாம் அறிவு திறன் அப்படின்றது கண்டிப்பா தேவை. உள் விளையாட்டுக்கள்லாம் விளையாடுறோம் அப்படின்னா, ஸோ அதுல வந்து நிறைய கேம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நமக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடியுமே பாரம்பரிய விளையாட்டுக்கெல்லாம் நம்ம வீடுகள்லாம் நிறைய பேர் உட்கார்ந்து இந்த உள் விளையாட்டுகள் தான் விளையாடுவோம். நம்ம இப்போ வந்து நல்லா ஸ்போர்ட்ஸ் சர்வதேச அளவில் உலக அளவில் பேசிட்டு இருக்கிறனால பாரம்பரிய விளையாட்டுக்கள்லாம் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டிலே விளையாடுவாங்க இல்லையா, பரமபதமாக இருக்கட்டும், இல்லை ஆடு புள்ளியாட்டம், பல்லாங்குழி, அதுக்கப்புறம் இந்த கல் தூக்கி போட்டு விளையாடுறது, இந்த மாதிரியான பல விளையாட்டுகளுமே அந்த காலத்தில் குட்டி குட்டியான உள் விளையாட்டுகளாக இருந்திருக்குது. ஆனால் அதுக்குமே நல்ல அறிவு திறன் இருந்தா தான் அதை யோசிச்சு நம்மளால விளையாட முடியும். ஸோ அப்படியே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி நல்ல பெரிய அளவிலான விளையாட்டுகள் அப்படின்றது வந்திருக்குது. அதுல வந்து இந்த செஸ்ஸா இருக்கட்டும், கேரம், டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன், அதுக்கப்புறம் ஸ்னூக்கர், பில்லியட்ஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விளையாட்டுகள் இருக்குது. ஸோ நாமளுமே அதை பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப களத்துல இருந்து நேயர் ஸ்வீட்சன் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து அவங்க என்னென்னலாம் விளையாடுவாங்க, இல்ல இந்த இன்டோர் கேம்ஸ்னால அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பயன்லாம் கிடைச்சிருக்கா அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: விளையாட்டுகள் செஸ், கேரம், மெமரி கேம்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரியும். அதன் மூலமா, அது கத்துக்கிறது மூலமா எந்த அளவுக்கு ஒரு கவனம் வந்து வரும், ஒரு மெமரி வந்து வரும் அப்படின்னு. இருந்தாலும் நம்ம ஊர்ல அது பத்தின ஒரு விழிப்புணர்வு குறைவா இருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
8: கண்டிப்பா நீங்க சொல்ற உண்மைதான். நம்ம சின்ன பிள்ளைங்க செஸ் ஆடும் போது பிரெயின் நல்லா யோசிக்கும், ஏன்னா நம்ம எந்த காயினை மூவ் பண்ணா இந்த செக்மெண்ட் வைக்கலாம் அப்படிங்க மாதிரி யோசிப்போம். கேரம் ஆடுறது கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு யோசிக்கிறது இருக்காது. இதுல கண்டிப்பா செஸ் ஆடும் போது நல்லா யோசிக்கிறேன். ஏன்னா நிறைய பிளேயர் இந்த மாதிரி இருக்காங்க. விஸ்வநாத் ஆனந்த் தான் எல்லாரும் தெரிஞ்ச ஒருத்தால இருந்தாரு. அவங்களே மிஞ்சின ஆளுக்கெல்லாம் இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுபோக என்ன அதுல மாதிரி நம்ம ஊருக்குள்ள பார்த்தோம்னா அது கிடையாதுன்னா இப்ப வந்து நம்ம எல்லாம் டஃபுல்லா இருக்கு. பேட்மிண்டன் அகாடமி இந்த மாதிரிலாம் வருது. இதே மாதிரி கேரம், செஸ் இந்த மாதிரி ஒரு அகாடமி வந்து இதுக்கான டோர்னமெண்ட் எல்லாம், மந்த்லி டோர்னமெண்ட், இயர்லி டோர்னமெண்ட் இந்த மாதிரி வச்சாங்கல்லாம், பிள்ளைகளுக்கு அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அது கத்துக்கும் போது அவங்களோட நாலேஜ் இன்னும் கெயின் ஆகும்.
9: இப்போ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருந்தால் சொல்லி கொடுக்குறீங்களா, அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறீங்களா? அதெல்லாம்
8: கண்டிப்பா நாங்கள் கேரம்லாம் வச்சிருக்கோம், செஸ்லாம் அப்பப்போ சின்ன பிள்ளைகளுக்கு வச்சு விளையாண்டு எப்படி விளையாடணும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கோம்.
9: ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
8: ஜெய் சங்கர்.
9: நன்றி
8: நன்றி.
6: கண்டிப்பா நம்ம அண்ணா சொன்ன மாதிரியே விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர்கிட்ட கொஞ்சம் குறைவா தான் இருக்குது, குறிப்பா இந்த உள் அரங்கு விளையாட்டுகள் பத்தி. நம்ம வந்து வீட்டில் வந்து சாதாரணமா ஒரு செஸ்ஸோ கேரம்போர்டோ இப்படி வந்து வாங்கி கொடுத்துட்றோம், அவங்களுமே அதை வந்து சூப்பரா பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல கிரிக்கெட்கான டோர்னமெண்ட் அப்படின்னு கூட நடக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை கேட்க முடியுது. ஆனால் இந்த செஸ்ஸுக்கானதோ இல்லை கேரம், ஒரு டேபிள் டென்னிஸ் இல்லை ஒரு ஸ்னூக்கர் இந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கான ஒரு டோர்னமெண்ட்டோ இல்லை இந்த விளையாட்டுக்கள்லாம் இருக்குது அப்படின்றதோ நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய ஒரு சூழலுமே அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம்தான் அப்படின்றத சொல்லிட்டு, என்னென்ன மாதிரியான விளையாட்டுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி செஸ் தாங்க. இது வந்து ரெண்டு பேர் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான். அறிவுத்திறன் அப்படின்றது பயங்கரமாக யூஸ் பண்ணி விளையாடக்கூடியது. அதுக்காக அறிவுத்திறன் இருந்தால் தான் இந்த செஸ் வந்து விளையாடணும் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு வந்து அந்த விளையாட்டில் நல்லா பரிச்சயமான அனுபவம் இருக்கா, அது தான் ரொம்ப முக்கியம். ஏன் விஸ்வநாதன் ஆனந்த் கூட ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, இந்த மேக்னஸ் கார்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலக அளவில் சாம்பியன்ஷிப் பட்டம் இதுக்கு முன்னாடி வாங்கினவர் இருக்கார்ல செஸ்ல, அவர் வந்து இந்த செஸ் விளையாட்டில் ரொம்ப டேஞ்சரான ஒரு மனிதர் அப்படின்னு கூட அவரே வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அனுபவத்திறனும் அறிவுத்திறனும் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் செஸ் அப்படின்ற ஒரு விளையாட்டை ஈஸியாக விளையாண்டுட்டு போக முடியும். ஸோ இதில் எப்பயும் உள்ள மாதிரி இந்த பலகையில் நிறைய காய்கள்லாம் இருக்கும், ராஜா, மந்திரி, ராணி, குதிரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு காய்களுக்குமே ஒவ்வொரு ரூல்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அதை நகர்த்துறது அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது செஸ் அப்படின்ற ஒரு விளையாட்டில். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேபிள் டென்னிஸ். இதுலேயே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இதுவுமே டென்னிஸ் விளையாட்டு மாதிரி தான். ஆனால் என்ன, டேபிளில் நடக்கும். டேபிள் மேலே ஒரு சின்ன நெட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆப்போனண்டில் உள்ளவங்களை வந்து நம்ம அந்த பால் வந்து கீழே விழாமல் நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில வந்து அதை வந்து அடிச்சடிச்சு விளையாடுவாங்க. ஸோ இதுவுமே உலக அளவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விளையாட்டு தான் டேபிள் டென்னிஸ். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஸ்கூலில் இல்லை காலேஜில் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே கற்றுக்கிட்டு நம்மளுமே அதில் ஷைன் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அடுத்ததான் என்ன ஒரு விளையாட்டுன்னு கேட்டிங்கன்னா, பேட்மிண்டன் தான். இது நார்மலாக நம்ம வீட்டில் வந்து ஷட்டில் காக்லாம் விளையாடுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா பேட்மிண்டனுமே ஈஸி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஷட்டில் காக் மாதிரி தான் பேட்மிண்டனும் இருக்கும். அதனால இந்த மாதிரியான குட்டி குட்டியான விளையாட்டுகள் கற்று வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதோட அடுத்ததாக இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: விளையாட்டுகள் அப்படின்றது பெரும்பாலும் போர் அப்படின்ற ஒரு விஷயங்களுக்காக ஒரு முன்னொரு காலத்தில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். உதாரணமாக இந்த பூமராங்காக இருக்கட்டும், இல்லை ஈட்டி எறிதல், குண்டு எறிதல், சிலம்பாட்டம் இப்படின்னு சொல்லிட்டு பல கலைகளாக இருக்கட்டும், அதே சமயத்தில் ஒரு சில விளையாட்டுகள் நம்மளை வந்து போருக்காகவே ரெடி பண்ணுறதுக்காக இதெல்லாம் விளையாட்டுகளாக கொடுத்ததா ஒரு கதையுமே இருக்குது. ஸோ அதையும் பற்றி நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நேரம் சரியாக 10:32 கேட்டுட்ருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷினி. இன்னைக்கான நிகழ்ச்சியில இந்த உள் அரங்க விளையாட்டுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தியும், இதை பத்தின விழிப்புணர்வு அப்படின்றது நம்ம கிட்ட ஏன் குறைவா இருக்கு, அதுக்கான காரணம் என்ன, நீங்க ஒரு விளையாட்டு வந்து விளையாடுறீங்க, அதாவது இந்த உள் விளையாட்டுகள்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம விளையாடுவோம், இல்ல வந்து 4 சவத்துக்குள்ளே இருந்து விளையாடுவோம் இல்லையா, கேரம், செஸ் இந்த மாதிரியான பல விளையாட்டுகள் பத்தி தான் நாமளும் பேசிட்டு இருக்கோம். இது நீங்களும் விளையாண்டு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பயன் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களுமே பகிர்ந்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்த ஒரு விளையாட்டு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரம் தான். கிட்டத்தட்ட 4 பேர் வந்து சண்டை போடாம தாராளமா விளையாடலாம் அப்படின்னா அது கேரம் தான். கேரம்னு சொன்னாலே பல பேருக்கு இந்த கொரோனா டைம் தான் ஞாபகம் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைம்ல தான் கேரம், செஸ், அதுக்கப்புறம் பரமபதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளையாட்டுகளும் ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது. ஏன்னா வீட்டுக்குள்ள இருந்து அப்போ என்ன செய்வோம் அப்படின்னு தெரியாம, சரி அறிவையாவது நம்ம கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருமே விளையாண்ட விளையாட்டு

ஸோ கேரம் பற்றி நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஒரு நிறைய காயின்ஸ் இருக்கும், அதை கரெக்டாக நம்ம வந்து அந்த குழிக்குள்ளே வந்து பார்த்தடிக்கணும். அதுக்குமே நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியுமா, அதாவது வாழ்க்கையில் இதை ஒரு போட்டியாக எடுத்துகிட்டு நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நம்ம தமிழ்நாட்டிலருந்தே பல பேர் இந்த கேரமில் வந்து உலக அளவில் சாம்பியன்ஷிப்பாக இருக்காங்க. குறிப்பாக நிறையா பெண்கள் இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்ததான் என்ன ஒரு விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னூக்கர் அப்படின்ற ஒரு விளையாட்டு தான். என்ன பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு தோணலாம். ஸ்னூக்கர் அப்படின்றது நம்ம படங்கள்லாம் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெரிய டேபிளில் வந்து ஒரு பச்சை கலரில் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஒரு டேபிளில் பந்துகளாக வச்சுருப்பாங்க, அதை கரெக்டாக ஒரு குச்சியை வச்சு கரெக்டாக அந்த ஒரு குழிக்குள்ளே போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கான பேர் பில்லியட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்ட மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் பில்லியட்ஸ் அப்படின்ற ஒரு விளையாட்டு வேற, ஸ்னூக்கர் அப்படின்றது வேற. கிட்டத்தட்ட ரெண்டு விளையாட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த இடத்துல வித்தியாசப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற பந்தோட அளவாக இருக்கட்டும், டேபிளோட அந்த பெரிய டேபிளா சின்ன டேபிளா, இதை பொறுத்து தான் அது ஸ்னூக்கரா பில்லியட்ஸா அப்படின்றது வேறுபடும். மற்றபடி ரெண்டுத்துக்குமான ரூல்ஸா இருக்கட்டும், அந்த விளையாடுற விளையாட்டு அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஒரு உள் விளையாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்குவாஷ் அப்படின்ற ஒரு விளையாட்டு தான். இது வந்து கிட்டத்தட்ட இந்த பேட்மிண்டன் மாதிரி தான் இருக்கக்கூடியது. பேட்மிண்டனே ஆல்ரெடி வந்து ஷட்டில் காக் விளையாட்டு மாதிரி தான் இருக்கக்கூடியது, பட் இந்த ஸ்குவாஷ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பேட்மிண்டன் மாதிரி தான். நெட்டுக்கு மேல ஷட்டில் அடிச்சு ஆப்போசிட் நபரை வந்து திரும்ப அடக்க முடியாதபடி நம்ம வந்து ஆடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த ஸ்குவாஷ்ங்கிற விளையாட்டில் இருக்கு. அடுத்து பேஸ்கெட் பால், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானது. இந்த காலேஜ் டைம்லலாம் அதுக்காக நிறைய டோர்னமெண்ட்லாம் நடக்கும், நிறைய பேர் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து ஒரு பால் இருக்கும், ஒரு பந்து இருக்கும், அதை கொண்டு போய் கரெக்டாக அந்த கூடைக்குள்ளே போட்டு நம்மளுடைய டீமுக்கு நம்மளால் முடிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் அள்ளி கொடுக்கறது தான் பேஸ்கெட் பால். இதை தவிர ஹேண்ட்பால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளையாட்டுகளுமே தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது. அடுத்ததான் இரண்டு பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: அடுத்ததா தெரிஞ்சுக்க போற ஒரு இன்டோர் கேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டென்னிஸ் தான். என்ன டென்னிஸ் அப்படின்றது வெளியில வச்சு விளையாடுற விளையாட்டு அப்படின்னு தோணலாம், கரெக்டு தாங்க. ஆனா அந்த டென்னிஸோட தம்பியை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம், அதாவது டேபிள் டென்னிஸ். டென்னிஸ் டேபிள் டென்னிஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் இந்த டேபிள் டென்னிஸ் அப்படின்றது ஒரு இன்டோர் கேமாக உருவாக நிறைய கதைகளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டென்னிஸ் விளையாட்டு வந்து பிரபலமாக தொடங்கின அந்த ஒரு காலத்தில் மழை காலத்தில் விளையாடுறதுக்கு ஏற்ற வகையிலையுமே இந்த ஒரு கேம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சமாக உள் அரங்குக்கான ஒரு விளையாட்டாக கொண்டு வர்றதுக்கான பல வந்து விஷயங்கள் வந்து அந்த காலத்துலலாம் நடந்திருக்குது. அது மட்டும் கிடையாது, இது உருவாகிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இந்த டேபிள் டென்னிஸ் அப்படின்ற ஒரு விளையாட்டுனால, இது மேல இருந்த ஆர்வத்தினால நிறைய பேர் வந்து இதை உருவாக்கி இருக்காங்க. ஒரு கிரவுண்ட்ல எப்படி ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு வலை இருந்து பந்து வரும்போது அதை அடிப்பாங்களோ, அதே போலதான் டேபிள் டென்னிஸ்லயுமே அந்த ஒரு டேபிள் மேல டென்னிஸ் கோர்ட் அப்படின்றத அமைச்சு இந்த விளையாட்டு அப்படின்றது விளையாடப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து பிங் பாங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பேருமே இருந்திருக்கான். அது மட்டும் கிடையாது, இந்த டேபிள் டென்னிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாலோட பேருமே பிங் பாங் பால் அப்படின்னு தான் சொல்றாங்க. நானுமே அதுக்கான பெயர் வந்து இந்த கேரட் பால் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தோம். ஆனா அது வந்து கடைசியில பிங் பாங் பால் அப்படின்னு தான் அந்த டென்னிஸ்க்கான அந்த பாலையே வந்து சொல்றாங்க. ஸோ டேபிள் டென்னிஸ் அப்படின்றத உருவாகிறதுக்கான பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு, அதை நாம வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இண்டோர் கேம்ஸ்ல நம்மளால தவிர்க்கவே முடியாத ஒரு விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த டேபிள் டென்னிஸ் அப்படின்ற ஒரு விளையாட்டு இருக்கும். ஸோ அதை பத்தின கொஞ்சம் தகவல்களை இதுக்கு முன்னாடி நாம வந்து பேச தெரிஞ்சுக்கிட்டோம். நேரம் சரியாக 11:05 தாங்க. இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இப்ப வந்து நான் மட்டும் உங்களோட பேசிட்டு இருக்கல, இப்ப நம்ம கூட ஒரு நேர்மை இணைகிறாங்க. வணக்கம்.
3: வணக்கம் நிவாசினி, நான் வசந்தி ரங்கநாதன் அரூர்ல இருந்து பேசுறேன்.
2: வணக்கம் அக்கா, எப்படிக்கா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்க்கா.
2: சூப்பரா இருக்கேங்க்கா நானுமே. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான அந்த உட்கார்ந்து நம்ம வந்து ஒரு 4 செவத்துக்குள்ள விளையாடுற விளையாட்டுக்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன தெரியும்?
3: எனக்கு வந்து எங்க அப்பா வந்து இந்த இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நாங்க வந்து ஸ்கூல் படிக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு லீவுக்கும் எங்க பாட்டி வீட்டுக்கு ஈரோடுக்கு போவோம். அங்க பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு மாமா ரெண்டு அத்தை, நானு, அக்கா எல்லாம் வந்து அத மாமா கடமுடி தந்த பின்னாடி நாங்க நிறைய நேரம் உட்காந்து விளையாடுவோம். பாட்டி கூட விளையாடுவோம். இதுல பாத்தீங்கன்னாக்கா தாயம், பல்லாங்குழி, அஞ்சாங்கல், அப்புறம் சீட்டுக்கட்டு, பரமபதம், செஸ், கேரம், இந்த மாதிரி எல்லா விளையாட்டும் விளையாடுவோம்.
2: ஓகேக்கா.
3: அதுல வந்து எல்லா ஒவ்வொரு விளையாட்டுல ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப தாயம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல கணக்கு அந்த நிறைய விழும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு நம்ம கடைசியா அந்த காய் நகர்த்தி வைப்போம் பாத்தீங்களா, அதை வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விளையாட்டுக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம்.
2: ஓகேக்கா. இப்ப உங்களுடைய பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா, இல்ல உங்களுடைய பேத்திகள்லாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து இப்ப என்னென்ன மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து விளையாடுறாங்க?
3: இப்ப வந்து புதுசா நிறைய வந்து எங்க பேத்திட்டு நிறைய வச்சிருக்கா. நாங்க போனாக்கா பேத்தி, நானு, பசங்க எல்லாரும் விளையாடுவோம். அந்த கேம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா யூனோ கேஷ் இருக்கு. அப்புறம் இந்த கலர் கேம்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5 குழி இருக்கும், நிறைய லைன்ஸ் குழி போட்டிருப்பாங்க. 5 கலர் அதுல அவங்க வந்து நமக்கு தெரியாம எடுத்து வச்சுக்குவாங்க. இந்த 5 கலர் அவங்க என்ன கலர் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாம அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு 5 கலர் எடுத்து வச்சாக்கா அதுல எத்தனை 5ல 2 அவங்க எடுத்து வச்சிருக்கிறது சரியா எத்தனைட்டு அவங்க வந்து நமக்கு ஒரு க்ளூ கொடுப்பாங்க. அவங்க 2 காயின் வச்சிருப்பாங்க, பிளாக் ஒயிட்டுன்னு. அதுல 2 ஒயிட் வச்சாங்கனாக்கா, 3 பிளாக் வச்சாங்கனாக்கா 3 சரியில்லை கலரு, 2 தான் சரியா எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ல நாம அதை கண்டுபிடிச்சு இப்படியே ஒவ்வொரு லைனா நகர்த்தி போய் அவங்க என்ன கலர் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப நேரம் எடுத்துக்கோ, ஆனா ரொம்ப இதா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு நல்லா இருக்கும்.
2: கண்டிப்பாக கேட்கும் போதே ஒரு சூப்பரான விளையாட்டு மாதிரி இருக்குதே அப்படின்னு நானுமே கேட்டுட்டு இருக்கேன். இப்ப வந்து
3: அப்புறம் இன்னொரு இந்த சைனீஸ் சக்கர் பாத்தீங்கன்னா அந்த கோலி இருக்கும், ரவுண்டா குழி குழியா போட்டு அந்த கோலி குண்டு விளையாடணும், அது தெரியுமா உங்களுக்கு?
2: இல்லக்கா நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கலாம்.
3: அதுல ரவுண்டா நிறைய குழியில கோலி வச்சு நம்ம சென்டர்ல ஒரு குழி மட்டும் காலியா இருக்கும். அந்த கோலி வந்து சென்டர்ல ஒரே ஒரு கோலி வர மாதிரி மத்த எல்லா கோலியும் வந்து நம்ம கரெக்டா எடுக்கணும். அது ஒவ்வொன்றும் தாண்டி தாண்டி போட்டு எடுத்து சென்டர் ஒண்ணு மட்டும் கரெக்டா எடுக்கிற மாதிரி எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கேம் இருக்கு.
2: அந்த சென்டரா உள்ள கோலி கலர் மட்டும், கோலி குண்டோட கலர் மட்டும் வேற கலர்ல இருக்கும்?
3: இல்ல இல்ல அப்படி இல்ல. அதாவது ஒரு சைடு, அதாவது 4 சைடு இருக்கும். ஒரு சைடுல 4 நாள்னாக்கா சுத்தி 4 நாள் அப்படியே ஃபுல் பண்ணிடணும் நாம. ஆனா மத்தியில ஒரே ஒரு குழி இருக்கும். இத ஒவ்வொன்னும் தாண்டி தாண்டி போட்டு அந்த மத்தியில ஒரு கோழி குண்டு மட்டும்தான் நிக்கணும்.
2: ஓகேக்கா, இதுவுமே
3: மீதி வராத மாதிரி
2: கேள்விப்படுறேன். ஓகேக்கா.
3: இன்னொரு கேம் கூட இருக்கு, 6 பேரும் விளையாடலாம் இல்ல 3 பேரும் விளையாடலாம். ஸ்டார் ஆட்டம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னாக்கா 6 பக்கம் உட்காந்து 6 பேர் விளையாடலாம். அப்படி இருந்தா ஒருத்தர் 3 பேர் உட்காந்து 2 2 இது நாம எடுத்துக்கலாம். அது வந்து இந்த பக்கம் ஸ்டார்ல இருந்து அந்த பக்கம் ஆப்போசிட்டுக்கு நாம போகணும். அவங்கள வச்சு தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கும். ஒரு குழி விட்டு ஒரு குழி வச்சு தாண்டி தாண்டி போகணும். அந்த மாதிரி ஒரு கேம் இருக்கு. அதெல்லாம் எங்க பேத்தி கூட நாங்க விளையாடுவோம்.
2: ஓகேக்கா, சூப்பரா நிறைய கேம்ஸ் பத்தி சொல்லிருக்கீங்க. இதை தவிர இந்த செஸ், கேரம், டேபிள் டென்னிஸ் இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்கு இல்லையா, இத பத்தின ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது நம்மள்ட்ட குறைவா இருக்குதா?
3: அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மத்த அதாவது கிரிக்கெட் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த கேம்ஸ் எல்லாம் இல்லதான். நானா
2: கண்டிப்பா அந்த ஒரு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
3: என்னன்னாக்க எல்லாரும் ஒருத்தர் இதுல போறவங்க அதுலயே மத்தவங்களும் போற காரணம் தான் நான் நினைக்கிறேன். நம்ம வேற இதுல போலாம் சொல்லிட்டு நிறைய பேர் முயற்சி பண்ணாக்க இதுல இருந்து மாறி வரும்னு நான் நினைக்கிறேன்.
2: ஓகேக்கா, இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் விளையாடுறதுனால என்னென்ன மாதிரியான பயன்கள் நம்மளுடைய உடம்பு ரீதியாவும் சரி மன ரீதியாவும் இருக்குன்னு நினைக்கிறீங்கக்கா?
3: உடம்பு ரீதியா வந்து பயன் கிடைக்காது, ஏன்னா நம்ம உட்கார்ந்துட்டு தானே விளையாடுறோம். அதுல பெருசா வந்து நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. மன ரீதியாவும் அதாவது மைண்டுக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையான கணக்கு போடுறது, மன ரீதியா ரிலாக்ஸா இருக்கிறது, ஜாலியா இருக்கிறது.
2: குழந்தைகளுக்கும் கண்டிப்பா சொல்லி கொடுங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து இது படம் வந்து ஜூலி கணபதி. பாடல் வந்து எனக்கு பிடித்த பாடல் உனக்கும் பிடிக்குமே அந்த பாட்டு.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம் கார். நன்றிக்கா.
3: நன்றிக்கா.
2: அரூர்ல இருந்து வசந்தி அக்கா, நமக்கு தெரியாத பல விளையாட்டுகளா இருக்கட்டும், அதே சமயத்துல இந்த செஸ் கேரம் டேபிள் டென்னிஸ் ஷாக்கர் இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களையும் நமக்காக வந்து அதுல இந்தந்த பயன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா களத்துல இருந்து நேயர் ஆண்டனி நிர்மோ அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: நம்ம ஊர்ல இருந்து போக முடியல, வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது.
5: நீங்க எதுவும் போய் விளாண்டுருக்கீங்களா வெளியே எதுவும் டோர்னமெண்ட்ல?
4: நாங்க நம்ம ஊர்ல விளாண்டதுல ஸ்கூல்ல அப்பப்போ வைப்பாங்க சின்ன சின்ன டோர்னமெண்ட், அதனால சின்ன சின்ன சோனல் அது மாதிரி விளாண்டோம்.
5: உங்களுக்கு எப்பவும் ஆசை இருந்திருக்கா வெளியே போய் விளாடணும், நம்ம நிறைய கத்துக்கிட்டு இந்த மாதிரி நமக்கு என்ன தெரியுதோ அதுல வந்து ஒரு சாம்பியன் ஆகணும், இந்த மாதிரி செஸ் கேரமோ இந்த உங்களுக்கு கேரம் வந்து பிடிக்க சொன்னீங்க, கேரம்ல ஒரு சாம்பியன் ஆகணும் ஆசை வந்து இருக்கா?
4: ஆசை இருக்கு. நம்ம ஊர்ல அது மாதிரி டோர்னமெண்ட் வைக்க மாட்டிருக்காங்க. டோர்னமெண்ட் வச்சா நல்லா ஆசை வந்து போகலாம் எல்லாரும்.
5: உங்க ஸ்கூல்ல நல்லா சொல்லி தருவாங்களா?
4: அதான் சொல்லி தருவாங்க. கிளாஸ் இருக்கும்.
5: கிளாஸ் இருக்கு.
4: ம்,
5: சரி சரி. இந்த மாதிரியான செஸ் கேரம் ஒரு மெமரி கேம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுக்கறது நல்லா கத்துக்கிறது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க?
4: முக்கியம் தான். ஏன்னா போகோ நம்மளுக்கு நாலேஜ் வளரும். இப்ப நம்ம செஸ் விளாண்டா போனே நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதே விளையாடுவோம். ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் செஸ்ல தான் இருக்கும். இதே செஸ் விளையாடலைன்னா செல்லு பாத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு தான் கிடப்போம். செஸ் கேரம் போர்டு விளாண்டா நேரமும் போகும், பசங்க கூட விளையாடலாம்.
5: ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு என்ன சொல்லுங்க?
4: யூத் படத்துல இருந்து ஒரு பாட்டு.
5: நன்றி.
2: அதுக்கான வந்த விளையாடுறதுக்கான வாய்ப்பும் சரி சூழலும் இல்லாதனால தான் நம்ம ஊரில் நிறைய பசங்களும் இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் வந்து விளையாடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி நிர்மோ அவங்களுமே சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்கூல்லையுமே இருக்குது, கண்டிப்பாக எல்லாருடைய ஸ்கூல்லையுமே இந்த மாதிரி செஸ்ஸு கேரம் சின்ன சின்ன இன்டோர் கேம்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஆனால் அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து பயன்படுத்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரியான பல விளையாட்டுகள்லாம் அறிவு சார்ந்து நமக்குன்னே தெரியாமல் பல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தோணும். ஸோ வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இன்டோர் கேம்ஸ் வந்து கண்டிப்பாக விளையாடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம நேயர்கள் கிட்ட இரண்டு பாடல்களுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:23 நம்ம கூட ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் அன்பு தங்கை நிவாசினிக்கு வணக்கம். சேலம் அமானி கொண்டலாம்பட்டி காட்டூர் கே கணேசன் அம்மா.
5: வணக்கம் அண்ணா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில இணையறீங்க. எப்படின்னா இருக்கீங்க?
6: நல்லா இருக்கிறேம்மா. உனக்கு நான் இணைப்புக்கு வரலனால நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு தான்
5: இருக்கேன். ரொம்ப நல்லதுன்னா தொடர்ந்து கேளுங்க. இப்ப இன்னைக்கான நிகழ்ச்சியில இந்த நம்ம வீட்டுல இருந்து விளையாடுவோம் இல்லையா, ஒரு சில விளையாட்டுகள், அந்த ஒரு வகையில நீங்க என்னென்ன மாதிரியான விளையாட்டுகள்லாம் உங்களுடைய வீட்டுல விளையாடுவீங்க?
6: அந்த காலத்துல சின்ன வயசுல,
5: அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி.
6: இப்ப வந்து பேர பிள்ளைகளோட அவங்கள வந்து விளையாடுற ஆர்வமே இப்பெல்லாம் குழந்தைங்கிட்ட இல்ல. செல்போனு டிவி கூட இல்ல, செல்போன் அதிகமா பாக்க
5: ஆரம்பிச்சிட்டாங்க.
6: அந்த செல்போன் பாக்குறதுனால அவங்களுக்கு விளையாட்டு ஆர்வமே இல்ல. ஏன்னா எனி டைம் அதுலயே மூழ்கிடுறாங்க.
5: ஓகேண்ணா.
6: அதனால இந்த மாதிரி நேரத்துல நேத்து எங்களுடைய உணவகம் விடுமுறை. நேத்து பாத்தீங்கன்னா எங்க பேரப்பிள்ளைகள் எடப்பாடி போலாம்பட்டியில இருக்கிற பேரப்பிள்ளைங்க மட்டும்தான் ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளிக்கிறாங்க. மீதி எல்லாம் இங்க பக்கமே வைக்கிறாங்க. எல்லாருமே நேத்து வந்திருந்தாங்க. அப்புறம் அப்ப கூட அவங்க செல்போன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நானு அப்பதான் ஒரு 11 மணிக்கு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். என்ன பாப்பா இப்படி பண்றீங்க, எந்த நேரம் பார்த்தாலும் இது பாத்துட்டு இருக்கிறீங்க, மூளை செயல் வந்துடும், கண் பார்வை போயிடும், விளையாடுங்க பாப்பான்னு சொல்லி நானே என்ன பண்ணேன், அந்த டயரு சைக்கிள் டயர் இருக்குல்ல, அத கழுத்துல கட்டி
5: விட்டேன்.
6: பாரு தூரி ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ண விட்டு, அப்புறம் சைக்கிள் எல்லாம் வச்சிருக்காங்க, சின்ன சின்ன சைக்கிள் எல்லாம் இருக்கு, ஒன்னா போய் சைக்கிள் எடுத்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாட அளவுக்கு அந்த நம்ம அங்க இருக்கிறதுனால நம்ம நேற்று விடுமுறைங்கிறதுனால அதை கொஞ்சம் சொல்லி நம்ம அவங்கள அந்த செல்போனை வாங்கி வைக்க முடியுது.
5: ஓகே, நான் விளையாட போகாத அப்படின்னு ஒரு காலத்துல சொன்னது போக விளையாடுங்க அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க.
6: கண்டிப்பா, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உடல் உழைப்பே எல்லாம் போடுதுமா. நீங்க நம்ம நம்ம நம்ம பண்பலையிலேயே நீங்க நிறைய தலைப்பு கொடுத்துருக்கீங்க. நம்ம கடல் வசையில இந்த உடல் உழைப்பு அப்படின்னா ஒரு சும்மா ஒரு 4 வீடு தள்ளி போறது கூட டூ வீலர் எடுத்துட்டு போறாங்க. அப்ப அதனால நோய்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் உழைப்பே இல்ல. அப்ப விளையாட்டுலயாவது ஆர்வம் இருந்தாதான் அந்த உடல் உழைப்பு இருக்கும். அப்பதான் குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கும்.
5: கண்டிப்பாண்ணா,
6: அதை நான் ஊக்கப்படுத்திட்டாம இருக்கிறேன். பொதுவாகவே நான் வந்து விளையாட வைக்கிறேன் பிள்ளைங்களை பந்து, அவங்க டெய்லி ஒரு பந்து தொலைச்சாலும் பரவாயில்ல, 20 ரூபா 30 ரூபா அந்த பந்து வாங்கி கொடுக்கறேன். அவங்க கிரிக்கெட் பேட் வாங்கி
5: கொடுக்கறேன்.
6: இதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே அந்த செல்போன்ல இருந்து கொஞ்சம் விடுவிக்கிறேன்.
5: ஓகே, நான் சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே சமயத்துல உள் விளையாட்டுகளை அவங்க என்னென்ன விளையாட்டுல விளையாடுறாங்க? இந்த செஸ் கேரம் இந்த
6: அது விளையாடுறாங்கம்மா. அது எங்க பக்கத்து வீட்லயே எங்க 2வது பாப்பாவை வந்து பக்கத்துல கட்டி கொடுத்துருக்குறோம். அவங்க வீட்டுக்கு எங்க மருமக வந்து இந்த பிள்ளைங்களை இந்த செஸ் விளையாடுறது இது மாதிரி பரம்ப பாதம்னு சொல்லிட்டு அந்த இது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் எங்க மருமக அவங்க எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு பண்ணுவாரு. என்ன காரணம், மெயினா இதுல இருந்து மீட் எடுக்கணும், அந்த செல்போன்ல இருந்து மீட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம சிறு வயசுல அந்த காலத்துலாம் நம்ம நாங்கெல்லாம் விளையாடாத விளையாட்டே இல்ல. குச்சி தாண்டுதல்ல இருந்து ஓடி விளையாடுறதுல இருந்து நொண்டி ஆடுறதுல இருந்து கிள்ளி ஆடுறதுல இருந்து நாங்கெல்லாம் விளையாடாத விளையாட்டுல எல்லாம் கபடியில இருந்து எல்லாமே விளையாண்டோம். இன்னைக்கு இதெல்லாம் மறந்து போயிட்டு இருக்கிறாங்க இந்த செல்போன்னால பிள்ளைங்க. இதை ஊக்கப்படுத்தணுமா, ஏதாவது விளையாட்டை ஊக்கப்படுத்தணும்னா உடலுக்கு நல்லது. ஃபர்ஸ்ட் வந்து உடல் நலம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஆயில் நீடிக்கும். இதனால அருமையான தலைப்பு. நம்ம ஒவ்வொரு நாள் நீங்க கொடுக்கற தலைப்பு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கான தலைப்பு தான் எல்லாமே.
5: கண்டிப்பா
6: அதனால வந்து விளையாட்டு அவசியமா அதை ஊக்கப்படுத்துறதுக்கு என்னென்ன வழியோ அத்தனையும் நான் முயற்சி பண்றேமா.
5: ஓகே நான் சூப்பர். நான் இந்த மாதிரி உள் விளையாட்டுகள், அதாவது இந்த செஸ் கேரம் அதுக்கப்புறம் டேபிள் டென்னிஸ் இந்த மாதிரியான பல விளையாட்டுகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பயன்கள் இருக்குது? நம்ம ஒரு இடத்துல தான் உட்காந்து விளையாடுறோம் அப்படின்னா என்ன பயன்கள் இருக்குது?
6: அதுல வந்து உங்களுக்கு அதுல மூளை சிந்தனைகள் வளருமா, மூளை வளர்ச்சின்னு சொல்லலாம், கிராமத்துல அப்படிதான் சொல்லுவாங்க மூளை வளர்ச்சிம்பாங்க. சிந்தனைகள் அந்த நீங்க அது இந்த இது விளையாடுறோம்ல கேரம் போர்டு இது மாதிரி எல்லாம் விளையாடக்குள்ள கொஞ்சம் அறிவாட்டத்துல அதிகமாகும். அப்படின்னா அது நமக்கு ஓ இது இப்படி செஞ்சா அப்படியா அப்படிங்கிற மாதிரி அது படிப்புக்கு உகந்ததா தான் இருக்கும்.
5: ஓகே நான் ரொம்ப நன்றி. அண்ணா உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: ஆமா படம் வந்து உயர்ந்த மனிதன். அதுல பா என்

1890 இங்கிலாந்தை சேர்ந்த டேவிட் பாஸ்டர் அப்படின்றவர் தான் இந்த ஒரு விளையாட்டை படிப்படியாக வளர்த்து இதுக்குன்னே ரூல்ஸையுமே போட்டிருக்காங்க. என்ன ஒரு விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா டேபிள் டென்னிஸ். ஆரம்பத்தில் ரப்பர் பால்ஸ் வச்சு தான் இந்த ஒரு விளையாட்டை விளையாண்டுமே இருக்காங்க. இந்த பால்ஸ் வந்து டேபிளில் பட்டு அதிகமான உயரத்துக்கு போனதுனால விளையாடிட்டு இருக்கிறவங்களோட முகம், அதுக்கப்புறம் மண்டை, இந்த மாதிரியான இடங்களில் வந்து அடிப்படாத இடமே கிடையாதான். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பிங் பாங் பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையுமே மாற்றிருக்காங்க. அப்படி மாற்றி அதுக்கப்புறம் வந்து உலக அளவில் பிரபலமானதான் டேபிள் டென்னிஸ். டேபிள் டென்னிஸ் விளையாட்டு ஓரளவு ஃபேமஸ் ஆன நிலையில் 1901 December 14 ஃபர்ஸ்ட் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியுமே லண்டனில் உள்ள ராயல் அக்யூரியம் அப்படின்ற ஒரு ஸ்டேடியமில் நடந்திருக்குது. இந்த போட்டியில் கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே எப்போ 1901 300 மேல மக்கள் வந்து கலந்திருக்காங்க. இப்படி தான் வந்து டேபிள் டென்னிஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி நமக்குமே அறிமுகமாயிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த டேபிள் டென்னிஸ்னால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா உட்புறமாக விளையாடுற விளையாட்டுலையுமே நம்மளுடைய மனத்திறன் அப்படின்றது அதிக அளவில் வந்து உருவாகும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்குமே ஒரு சில உடல் தகுதி, உடல் திறன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் உடல் திறன், அறிவு திறன் ரெண்டுமே இருந்தால் தான் நம்மளால் டேபிள் டென்னிஸ் அப்படின்ற ஒரு விளையாட்டை விளையாட முடியும். சொல்லப்போனா இதுக்கு வந்து பொறுமை, கவனம் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியம். இதை விளையாடுறோம் அப்படின்னா நமக்குமே அந்த ஒரு குணங்கள்லாம் வளர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. இதுதான் இதுல உள்ள பயன்கள் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:38. கேரம் அப்படின்ற ஒரு விளையாட்டை இந்த இன்டோர் கேம்ஸ்லேருந்து நம்மளால் எடுக்கவே முடியாது. ஏன்னா இது பலருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பொழுதுபோக்குக்கான ஒரு விளையாட்டாக நிறைய வீடுகளில் பார்க்கப்படுது. ஆனால் இதுக்குமே உலகளவில் பெரிய மதிப்பு அப்படின்றது இன்னுமே இருக்க தான் செய்யுது. அதுவும் கேரம்னு சொன்னாலே நிறைய பேருக்கு நம்மளுடைய கொரோனா டைம் தான் ஞாபகத்தில் வரும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருந்தபோது பொழுதே போகல, அதுவும் ஒரு காரணமா இருந்துச்சு. ஆனா அப்போ கத்துக்க இருந்தது கூடுமானாலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்போ நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா இந்த மாதிரி கேரம் கத்துட்டு கூட நம்மளால உலக அளவுல சாம்பியன்ஷிப் ஆகலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆக முடியும். அப்படிதான் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு வீராங்கனை அப்படின்னு கூட சொல்லலாம், அவங்களுமே கேரம்ல பெரிய அளவுல ஒரு சாம்பியன்ஷிப் ஆயிருக்காங்க. சோ அவங்க யாரு, அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணாங்க கேரம்காக அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் பா. வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
2: வணக்கம் அண்ணா. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இன்டோர் கேம்ஸ் எல்லாம் என்னென்ன?
3: இண்டோர் கேம்ஸ்ல எனக்கு செஸ் தெரியும், கேரம் போர்ட் தெரியும், பரமபதம் அப்படிங்கறது விளையாடுவேன், அப்புறமா சில வீடியோ கேம்ஸ் அப்படிங்கறது எனக்கு தெரியும். இந்த விஷயங்கள்லாம் நான் விளையாடும் பொழுது ரொம்ப சந்தோஷமாவும் ஹாப்பியாவும் இருக்கும், அந்த ஒரு நல்ல டைம் பாஸ் ஆகும் எனக்கு தோணும்பா அந்த கேம்ஸ் விளையாடும் போது.
2: கண்டிப்பா. நான் இப்ப எப்படி இந்த அளவுக்கு நம்ம ஒரு குட்டி குட்டியான கேம்ஸ் வந்து கத்து வச்சிருக்கோமோ, அதே வகையில நிறைய பேருக்கும் கிரிக்கெட், ஃபுட்பால் இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி தெரியும். அது வந்து எப்படி விளையாடலாம், யார் நடப்பு சாம்பியன் இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குமே நிறைய தெரியும். ஆனா இந்த இன்டோர் கேம்ஸ்ல யார் என்ன விளையாடுறா அப்படிங்கறது இந்த காலத்துல விழிப்புணர்வு கம்மியா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா?
3: கண்டிப்பா இருக்குப்பா. கொஞ்சம் கிராமப்புறங்கள்ல இந்த விழிப்புணர்வு அப்படிங்கறது கம்மியா இருக்கு. நகர்ப்புறங்கள்ல எல்லாருமே அஃப்டர் கொரோனா இந்த இன்டோர் கேம்ஸ் அப்படிங்கறதுலதான் மூழ்கி கிடக்குறாங்க. எப்ப பாரு, செஸ் கேரம் போர்டு இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் தான் அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க. அதாவது வெளியில போய் விளையாடக்கூடிய ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க நகர்ப்புறங்கள்ல, நான் ஃபீல் பண்றேன்.
2: ஓகே. நான் இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் விளையாடுறதுனால என்னென்ன பயன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
3: அறிவு கூர்மை அப்படிங்கறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. இப்ப செஸ் அப்படிங்கும் பொழுது நம்ம பிரெயின் ஆக்டிவேட் ஆகும், நல்ல டைம் பாஸ் ஆகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்டா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆக்ட் பண்ணறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த கேரம் போர்டு அப்படிங்கறது விளையாடும் பொழுது நம்ம ஃபிங்கருக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ், சில டிப்பு ஃபிங்கர் டிப் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிவிடும். சோ இது வந்து நமக்கு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு விதத்திலையும் அமையும். ஆனா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரு இந்த இன்டோர் கேம்ஸ் அப்படிங்கறத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. வெளியில போய் விளையாடணும் அப்படின்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனால பல்வேறு கஷ்டங்கள் அப்படிங்கறது ஏற்படும். வேற நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து விளையாடும் பொழுது வெளியில இருக்கக்கூடிய சில நோய் கிருமி தொற்றுகள் இருந்தது அப்படின்னாலும் நமக்கு பரவுவதற்கான சான்ஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். அண்ட் வீட்டுல இருக்கிறதுனால நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த பாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். எல்லாத்தோட நமக்கு வீட்டுல விளையாடுறதுனால சேஃப்டி அப்படிங்கறதும் ரொம்ப சூப்பரா இன்ஷூர் ஆகும். அதனால இன்டோர் கேம்ஸ் அப்படிங்கறது அறிவு கூர்மையும் இன்க்ரீஸ் ஆகும், எல்லாத்த விட இந்த ஃபேமிலி பாண்ட் அப்படிங்கறதையும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் அமையும்பா.
2: சூப்பரா சொல்லிருக்கீங்க. நான் இந்த ஒரு விஷயத்தான் நானுமே சொல்லலான் இருந்தேன். இப்ப அடுத்து வந்து நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு வந்து இதை கொண்டு போகணும், அவங்களே விளையாட ஊக்குவிக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம்?
3: பேரண்ட்ஸ் அதை வந்து விளையாடணும்ப்பா. அவங்க கண்ணு முன்னாடி செஸ்ஸோ கேரம் போர்டோ விளையாடணும். பசங்க வந்து வீட்டுக்கு வெளியில போய் நான் விளையாடணும் அப்படின்னு நடம் பிடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இன்டோர் கேம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுப்பா, ரொம்ப சூப்பரா இருக்கும்ப்பா அப்படின்ட்டு அவங்கள அதை வந்து தாங்க விளையாடி அந்த குழந்தைகளுக்கும் ஊக்குவிக்கணும். இதுல இருக்கக்கூடிய நன்மைகளையும் அந்த குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி கொடுக்கணும்ப்பா.
2: கண்டிப்பா. ரொம்ப நன்றி. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாங் வந்து பிரியமானவளை திரைப்படத்துல இருந்து எனக்கு ஒரு சிநேகிதி சிநேகிதி அந்த பாடி.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி அண்ணா.
3: தேங்க்யூப்பா. பாய்.
2: வேலூர்ல இருந்து சந்திரசேகர் அண்ணா வந்து வழக்கம் போல அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப சூப்பராகவே சொல்லிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா இன்டோர் கேம்ஸ்ல எவ்வளோ வகையான பயன்கள் இருக்கு அப்படிங்கறத நாமளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா சீதாராம படத்துல இருந்து ஒரு பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: கேரம் அப்படின்ற ஒரு விளையாட்டு பலருக்குமே ரொம்பவே பரிச்சயமான ஒரு விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இதில் வந்து நம்மளால் விளையாடி கண்டிப்பாக இந்த செஸ்ஸில் இருக்காங்க இல்லையா, பிரக்யானந்தா, குகேஷ், விஸ்வநாதன் ஆனந்த் இவங்கள மாதிரி நாமளுமே ஒரு சாம்பியன்ஷிப் ஆகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து கேரம்லாம் விளையாடி நம்மளால் உலக அளவில் சாம்பியன்ஷிப் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தவங்களே இருக்காங்க, சென்னை காசிமேட சொந்த ஊராக கொண்ட கீர்த்தனா. இவங்க தான் வந்து கேரமில் இப்போ நடப்பு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்து இருக்காங்க. குடும்ப சூழல், பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட விஷயம், கல்வி கற்கறதுல ஏற்பட்ட சிரமம்னு எல்லாத்தையுமே கடந்து மாலத்தீவில் நடந்த ஒற்றையர், இரட்டையர், அதுக்கப்புறம் குரூப்பாக விளையாடுவாங்க இல்லையா அந்த பிரிவு, மகளிர் பிரிவுன்னு எல்லா இதுலேயுமே கலந்துக்கிட்டு கேரமில் தங்கப்பதக்கத்தை ஜெயிச்சு இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த ஒருத்தவங்களில் இவங்களுமே ஒருத்தவங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இவங்களுடைய குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அப்பா தான். அவங்களுமே ஒரு கேரம் பிளேயராக இருந்து அதை சொல்லி கொடுத்து மகளை வந்து இன்னுமே என்கரேஜ் பண்ணி வளர்த்துருக்காங்க. அவங்க கீர்த்தனா அவங்களுடைய 6வது வயசுலேயே, அவங்க 6வது படிக்கும் போதே அவங்களுடைய அப்பாவுமே இறந்துட்டாங்க. ஸோ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக அப்பாவோட ஆசையை நாம தான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து இந்த மாதிரி ஸ்டீல் கம்பெனி அதிலலாம் வேலைக்கு போயிட்டு இருந்தாலுமே கேரம் பார்த்தினா பல அறிவார்ந்த விஷயங்களை கற்றுக்கிட்டு கடந்த ஆண்டு இன்ன வந்து இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்று கேரமில் இப்போதைக்கு இவங்களுமே ஒரு சாம்பியன்ஷிப் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இதுலேருந்து தெரியுது கேரம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன விளையாட்டு மட்டும் கிடையாது, அதுவே பின்னால் நம்மளுடைய வாழ்க்கையாக மாறுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு களத்திலிருந்து நேயர் மெர்லின் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்கம்மா.
7: என் பேரு மெர்லின், நான் வந்து அங்கன்வாடியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
6: நீங்க ஒரு அங்கன்வாடி பணியாளராக இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு அம்மாவாகவும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த குழந்தைகளோட அந்த வளர்ப்பு பத்தி நிறைய விஷயம் தெரியும். அவங்க வந்து என்னென்ன பண்றாங்க, எப்படி எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மாறுறாங்க அப்படின்னு. ஒரு குழந்தைகள் வந்து சிறு வயதுல அந்த உள் விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூட இந்த செஸ் கேரம் அதெல்லாம் கத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஊர்ல அது பத்தின ஒரு விழிப்புணர்வு எப்படி இருக்கு?
7: கண்டிப்பா ஒரு இப்ப படிச்ச பேரண்ட்ஸ் ஒரு சிலர்கிட்ட இருக்கு, ஆனா டோட்டலா கேட்டா வந்து இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில பேரண்ட் மட்டும்தான் பண்றாங்க, மற்றபடிக்கு நிறைய குழந்தைகள் வந்து இப்ப வந்து செல்லுக்கு அடிக்ட் ஆகி செல்ல பார்த்துக்கிட்டே பிள்ளைங்க வந்து பாதி நேரத்தில் இருக்காங்க. இப்ப எந்த குழந்தை, இப்ப நாங்க பால்வாடியில அங்கன்வாடிக்கு வந்து வர்ற குழந்தையா இருந்தாலும் நாங்க வந்து கொஞ்சம் கேம்ஸ் அப்புறம் பாடம் அந்த மாதிரி சொல்லிதான் கொடுத்துதான் பிள்ளைகளை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த 2-3 வயசுக்கு உள்ள வரல பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி அறிவை நம்ம தூண்டி கொடுத்தோம்னா அந்த பிள்ளை நல்ல ஒரு அறிவுள்ள குழந்தையா பிற்காலத்துல வளரும்.
6: சரி, இப்ப இந்த மாதிரியான ஒரு மன ரீதியான ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய இந்த விளையாட்டுகளை ஊக்கப்படுத்த என்ன பண்ணலாம் குழந்தைகளுக்கு?
7: வீட்டுல வந்து பேரண்ட் வந்து முதல்ல குழந்தைகளோட கொஞ்ச நேரம் செலவழிக்கணும். பேரண்ட் வந்து பிள்ளைங்க எங்க விளையாடட்டும் நம்ம ஆடல செல்ல பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுல இருக்கிற பேரண்ட்டு பெரும்பாலுமே செல்லோட நேரத்தை ஒதுக்காம அம்மாவும் அப்பாவுமா சேர்ந்து அந்த குழந்தையோட நேரத்தை கொஞ்சம் செலவழிச்சு பிள்ளைங்களோட விளையாடணும். விளையாண்டா சரி பண்ணலாம் அப்படிங்கறது என்னுடைய கருத்து.
6: இப்ப உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வளர வளர அந்த மாதிரியான விஷயங்களை ஊக்கப்படுத்துவீங்களா நீங்க, இந்த மாதிரியான விளையாட்டுகள், ஒரு மெமரி கேம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு?
7: கண்டிப்பா பண்ணுவேன், எனக்கும் கேள்விப்பட்டிருக்காங்க, கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கறது என்னுடைய எண்ணத்துல இருக்கு.
6: ரொம்ப நன்றி மாமதா.
7: ரொம்ப நன்றி.
5: கண்டிப்பாக நம்ம ஊரில் பேரண்ட்ஸ் வந்து இந்த விளையாட்டுகளை தெரிஞ்சு வச்சுருக்குது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குமே பல வேலைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் செலவழிக்கலாம். அதையும் தாண்டி இப்போ எல்லாரோடைய கையிலையுமே மொபைல் ஃபோன் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ அதை வந்து நல்ல ஒரு விஷயமா பயன்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி இந்த ஒரு புது புதுசான கேம் அப்படின்றத கற்றுக்கோங்க. ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் ஃபோன்லேயே செஸ்லாம் விளையாடுறாங்க, கேரம் விளையாடுறாங்க, கார்ட்ஸ் விளையாடுறாங்க, இந்த மாதிரியான பல விளையாட்டுகள் வந்து ஃபோன்லேயே கொஞ்சம் விளையாடுற மாதிரி தான் இருக்குது. அதுக்குன்னு நம்ம வந்து பொழுதோடு வந்து அதையே வச்சு விளையாடாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நேரம் எடுத்துகிட்டு அதுலேயே கொஞ்சம் நம்ம வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய தம்பி தங்கச்சிகள்லாம் இருக்காங்க இல்லை அக்காக்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோடய சேர்ந்து கண்டிப்பாக விளையாடுங்க. ஏன்னா இந்த மாதிரியான இன்டோர் கேம்ஸ் அப்படின்றது மூளைத்திறனை ரொம்பவே மேம்படுத்த உதவுமா, சிந்திக்கிற திறனாக இருக்கட்டும் இல்லை ஞாபக சக்தி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி இன்டோர் கேம்ஸ் வந்து விளையாட ஆரம்பிச்சிடலாம். இதை தவிர ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி தவிர்க்கலாம் தீர்க்கலாம் அப்படின்ற விஷயத்தை கூட இன்டோர் கேம் சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர நம்மளுடைய கவனம் அதிகமாகும், பொறுமை இல்லை பிளான் பண்ணுற ஒரு விஷயம் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான பல கேம்ஸ் அதாவது செஸ்ஸு கேரமாக இருக்கட்டும் இல்லை ஸ்னூக்கர் பில்லியர்ட்ஸ் பவுலிங் இப்படின்னு பல இன்டோர் கேம்ஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு விஷயத்தோடு நிற்காம பல விஷயங்களை கற்றுக்கிட்டு அப்படியே போங்க அப்படின்றத சொல்லிட்டு இன்றைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்றைக்கான நிகழ்ச்சியில் நிறைய நேயர்களும் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நிகழ்ச்சியுமே சுவாரஸ்யமாக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி, சிட்டுக்குருவி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நகர்ந்து வழிவிடும் இலக்கை அடைய முயற்சிக்க உன்னால் முடியும் என்றால் நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஒசையம் 90.4 நீதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. மனுஷனோட வாழ்க்கையை உயர்த்துற ஒரு முக்கியமான சக்தி தாங்க இந்த கல்வி. ஸோ இந்த கல்வி தான் ஒரு மனுஷனுக்கு நல்ல அறிவையும் திறமையும் மட்டும் இல்லாமல் நல்ல எண்ணங்களையும் ஒழுக்கத்தையும் கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ ஒருத்தங்களோட தனிப்பட்ட முயற்சிக்கும் சரி, சமூகத்தோட வளர்ச்சிக்குமே மிகப்பெரிய அடிப்படையே இந்த கல்வி தாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பணம், பொருள் எல்லாமே காலங்கள் மாறும்போது மாற வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம படித்த கல்வி மட்டும்தான் ஒரு நாளுமே அழியாத ஒரு செல்வமாக நம்ம கூடயே இருக்கும். அதனால தான் நம்மளோட முன்னோர்களுமே கல்வி வந்து கரையாத செல்வம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கரையாத செல்வம் எனக்கு கொடுத்தது பட்டம் இல்லை, என் குடும்பத்தோட கனவுகளை நனவாக்குற சக்தின்னு சொல்ற ஒரு பெண் பத்தி தாங்க இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். தர்மபுரி மாவட்டம் நாரியம்பட்டிங்கிற சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க தாங்க புவனேஸ்வரி. ஸோ இவங்க குடும்பத்தோட வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தாங்க. ஸோ இவங்களோட அம்மாவும் அப்பாவும் வயலில் வேலை செஞ்சுதான் இவங்களை படிக்கவும் வச்சிருக்காங்க. அப்படி இவங்க 12 படிக்கும்போது நல்ல மதிப்பெண் எடுத்ததால தொடர்ந்து படிக்கணும்னு அவங்களோட பெற்றோர்கிட்ட கேட்கவும் அவங்களும் அதுக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே விவசாயத்தை பார்த்து வளர்ந்ததால இவங்களுக்குமே என்னன்னா விவசாயத்தை மேல அதிக ஆர்வம் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிப்பை தேர்வு பண்ணிருக்காங்க. அப்படி கல்லூரி படிப்பை படிச்சுட்டு இருக்கும்போதுதான் தன்னோட குடும்பத்தோட கஷ்டத்தை தான் தான் சரி பண்ணணும், தன்னோட பெற்றோருக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே போட்டி தேர்வுகளுக்குமே அவங்கள அவங்க தயார்படுத்திருக்காங்க. அப்போதான் சேலத்தில் நடந்த SSC ரயில்வே வங்கி தேர்வுக்கான கட்டணமில்லா உறைவிட பயிற்சி வகுப்புகளை கலந்துக்கிட்டு நம்மளும் பயிற்சி அடையலாம் அப்படின்னு யோசிச்சு அதில் பயிற்சி அடைஞ்சு 2024-25 நடந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன்ஸ் அதாவது IBPS தேர்வில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. அந்த நாள் தாங்க இவங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாகவும் இருந்திருக்கு. இப்ப அவங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல அக்ரிகல்ச்சர் ஆபீசரா வேலை பார்த்துட்டு வராங்க. ஒரு தமிழ் வழி கல்வி கத்துக்கிட்டு ஒரு கிராமத்து பெண்ணா இருந்து இன்னைக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் ஆபீசரா வேலை பாக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. குறைஞ்சபட்சம் மொழி கத்துக்கிறதுல சவால் இருந்திருக்கும்,

நம்மளால இது முடியுமா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இல்லாம இருந்திருக்கும், ஒரு வித மன அழுத்தமும் இருந்திருக்கும். சோ இந்த தடைகளையும் தாண்டி இவ்வளவு தூரம் அவங்க வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னா, அவங்களோட பெற்றோரோட கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க படிச்சதும், அது மட்டும் இல்லாம அவங்களோட உழைப்பும் தாங்க. இப்படி கல்வி தான் ஒரு உண்மையான செல்வம், அதை விட உயர்ந்த செல்வம் வேற எதுவுமே இருக்க முடியாதுன்னு தன்னோட பணியை செஞ்சுட்டு வர புவனேஸ்வரிக்கு நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா நம்மளோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

கிராமப்புறங்கள்ல ஈஸியா கிடைக்கிற ஒரு பொருள் தாங்க பனை ஓலை. சோ நம்ம பகுதிகளில் கூட நம்ம உச்சப்புள்ளியில இருந்து மண்டபம் வரைக்குமே பாத்தீங்கன்னா அதிகமா இந்த பனை மரங்களையும் அதோட ஓலைகள் கீழே கிடக்கிறதையுமே நம்ம பார்க்க முடியும். சோ இந்த பனை ஓலை வச்சியே நிறைய பேரு நிறைய கலைப்பொருட்கள்லாம் செஞ்சு இப்ப வந்து விற்பனை பண்ணிட்டு வராங்க. அதுலயும் நம்ம ராமநாதபுரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா கூட இந்த பனை ஓலையில கலர் அடிச்சு அதுல கலர் பொக்கேவா செஞ்சு நல்ல விலைக்கும் விற்பனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நாளிதழ்ல இந்த மயிலாடுதுறையை சேர்ந்த ஒரு பெண்ணுமே இந்த பனை ஓலையில திருமண அழைப்பிதழ்கள் செஞ்சு விற்பனை பண்ணி மாசம் 35,000 வரைக்குமே லாபம் பார்த்துட்டு வராங்கன்னு வந்திருந்துச்சு. சோ எதுக்காக இந்த பனை ஓலையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து இயற்கைக்கு உகந்த ஒரு பொருளா இருக்கிறதாலையும்

ஈஸியா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கறதாலயும், இதை பயன்படுத்தும் போது சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. இதையும் தாண்டி நம்மளோட கை வேலை சம்பந்தமான திறமைய நம்ம வளர்த்துக்கலாம். இப்படி பல காரணங்களுக்காக தான் இந்த ஓலைய பயன்படுத்திட்டுமே வராங்க. சோ இவ்வளோ பயன்பாடுகள் இருக்கிற இந்த ஓலைய வச்சு நம்ம எப்படி தாம்பூல போய் செஞ்சு அதை விற்பனை பண்ணலாம்னு தான் தெரிஞ்சுக்க இருக்கோம் இன்னைக்கான நெய்தல் பண்ணை நிகழ்ச்சி மூலமா. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. பண ஓலையில தாம்பூல போய் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம்னா, பண ஓலை எடுத்துக்கணும், அந்த மாதிரி கத்திரிக்கோள், ஊசி, நூலு, அப்புறம் கலர் ரிப்பன், அப்புறம் பைய கட்டுறதுக்கு கயிறு. முதல்ல பண ஓலைய நல்லா வெயில காய வச்சுக்கணுங்க. நல்லா காஞ்சதும் ஓலைய நீளமா நறுக்கி கொஞ்சம் சாஃப்டாக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஜட போடுவோம்ல, பின்னி போடுவோம்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பின்னி பை மாதிரி ஒரு வடிவத்தை உருவாக்கிக்கணும். இப்போ பையோட ரெண்டு பக்கங்கள்லையும் ஊசி நூல் வச்சு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தச்சுக்கணும். இப்போ மேல கயிறு இல்லைன்னா ரிபன் வச்சு நம்ம அதை அழகா அலங்கரிக்க வேண்டியதாங்க. நம்மளோட அழகான தாம்பூல பை ரெடி. சோ இந்த தாம்பூல பைய நம்ம பூஜை பொருட்கள்லாம் விற்பனை பண்ணுவாங்கல்ல, அந்த கடைகளை கொடுத்து நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளோட வார சந்தை ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுல்ல, அந்த சந்தைகள்ல நேரடியா கொண்டு போய் கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். இல்லைன்னா சுய உதவி குழுக்கள் மூலமா நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா ஆன்லைன்ல ஆர்டர் எடுத்து கூட நம்ம இதை விற்பனை பண்ணிக்கலாங்க. சோ இந்த பைகளுக்கு நம்ம வந்து அழகழகா வண்ணம் தீட்டி நல்லா டெக்கரேட் பண்ணி நம்ம விற்பனை பண்ணோம்னா அதிக விலைக்குமே நம்ம விற்பனை பண்ண முடியும். சோ அது எப்படின்னா, இந்த தாம்பூல பைய நம்ம தயாரிக்கிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 10-30 ரூபாய் வரைக்கும் தாங்க செலவாகும். ஆனா நம்ம இதை டெக்கரேட் பண்ணி விற்பனை பண்ணோம்னா 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்குமே நம்ம இதை விற்பனை பண்ணிக்கலாம். சோ வீட்டுல இருந்தபடியே சின்ன தொழிலா செஞ்சு வருமானம் பார்க்கணும்னு நினைக்கிற பெண்கள் கூட தாராளமா இந்த தாம்பூல பை செஞ்சு கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. நீதல் பிணை நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்குது நாம் மதி. பெண்களுக்கு ஒரு அழகு, ஃபேஷன், தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்ல ஒன்று தாங்க இந்த கை விரல்களுக்கு மகுடமா இருக்கிற நகங்களை பராமரிக்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சுமே என்னோட அம்மா காலத்துல இருந்தே இந்த நகத்துக்கு வந்து நெயில் பாலிஷ் போடுறது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா தாங்க இருக்கு. ஆனா இப்போ நம்ம தினமும் போடுற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா நெயில் பாலிஷ் போடணும் தான் இப்ப இருக்கிற பெண்கள் வந்து விரும்பி அதை போட்டுட்டும் வர்றாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் கலர் கலரா போடணும்னா அதை தினமும் அழிக்கணும்ல. ஸோ நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன பண்ணுவேன்னா இந்த பிளேடு இருக்குல்ல அந்த பிளேடை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி அதை எடுப்பேன். இல்லைன்னா நகை வெட்டினதுக்கு பின்னாடி ஷார்ப்பா இருக்கும்ல, சோ அதை தேய்க்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி தேய்ப்பா மாதிரி ஒண்ணு கொடுத்துருப்பாங்கல்ல, சோ அதை வச்சு கூட நெயில் பாலிஷ ரிமூவ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர்னு இந்த ரசாயம் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஆல்கஹால் சோப்பு, அதையும் தொடர்ந்து ஒரு பாக்ஸ்ல ஸ்பாஞ்ச் மாதிரி

எலுமிச்சம்பழம் இருக்கும். ஸோ இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற அமில மூலக்கூறுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெயில் பாலிஷை நீக்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்குங்க. அதனால நம்ம எலுமிச்சம்பழங்களை பயன்படுத்தி நம்ம விரலில் இருக்கிற நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக நம்ம சோப்பு இல்லைன்னா வினிகர் சேர்த்து கூட நம்ம பயன்படுத்திக்கலாங்க. ரெண்டாவதா நம்ம பல் தேய்க்கிற பேஸ்ட் இருக்குல்ல, அந்த டூத் பேஸ்ட் தாங்க. ஸோ இந்த பேஸ்டில் வந்து எத்தில் அசிட்டேட் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் இருக்கும். நெயில் பாலிஷ் ரிமூவர் தயாரிக்கும் போதுமே இதை தாங்க பயன்படுத்துகிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்து நம்ம நெயில் பாலிஷ் போட்டிருக்கோம்ல அந்த நகத்துக்கு மேலே தடவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மெதுவாக தொடச்சி எடுத்தோம்னா நெயில் பாலிஷ்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆயிருங்க. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட வீட்லேயுமே இந்த சானிடைசர் பயன்படுத்துகிறோம்ல, ஸோ அதை கூட பஞ்சில் தொட்டு நம்ம தொடச்சிக்கலாம். நாலாவதா நெயில் பாலிஷ் ரிமூவருக்கு பதிலாக ஹேர் ஸ்ப்ரே பயன்படுத்திக்கலாங்க. ஸோ இது எப்படின்னா ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக ஹேர் ஸ்ப்ரே ஊற்றி அதில் பஞ்சு வச்சு நினச்சி நம்ம நகத்தில் அழுத்தி தொடச்சோன்னா அது சரியாகிடும். அஞ்சாவதா அந்த வாசனை திரவியம் இருக்குல்ல, அதாங்க பாடி ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம்ல, அதை பயன்படுத்தி கூட நம்ம விரல் நகத்தில் இருக்கிற நெயில் பாலிஷை கூட நம்மளால் நீக்க முடியும். சரி, இது எதுவுமே இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சுடுதண்ணி இருக்குல்ல, சுடுதண்ணியில் கொஞ்சமாக சோப்பை கலந்து அதில் நம்மளோட நகத்தை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நகை வெட்டிக்கு பின்னாடி இருக்கிற தேய்ப்பான் இருக்குல்ல அதை பயன்படுத்தி கூட நம்ம நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் இருந்தே நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ வழிகள் இருக்கும்போது எதுக்காக ஒரு சிலர் வந்து பார்லர் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்மெல்லாம் போட்டிருந்து சாதாரணமாக நெயில் பாலிஷ் மட்டும் போடுவோம், ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட நகத்துக்கு இன்னும் அழகு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெல் நெயில் பாலிஷ் போடுவாங்க, அதே மாதிரி நெயில் ஆர்ட் அப்படிங்கிறதையும் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வீட்டில் இந்த முறைகளை பயன்படுத்தி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியாதுங்க. அதனால தான் அவங்க வந்து பார்லருக்கு போய் அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்கள விடுங்க, நம்ம சாதாரணமாக நெயில் பாலிஷ் போட்டிருக்கோன்னா நம்ம வந்து கெமிக்கலை பயன்படுத்தாமல் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பொருட்களை பயன்படுத்தி கூட நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட நகத்தை சுற்றி எந்த வித சரும பிரச்சனையும் இல்லாமல் நம்மளோட நகத்தை நம்ம அழகாக பாதுகாத்துக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.
5: நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதாங்க. அதாவது ஒரு மணமகன் மணமகள் ரெண்டு பேரையும் ஒன்னா ஒரே குடும்பமா வாழ்றதுக்காக சேர்த்து வைக்கிற ஒரு புனிதமான உறவு தான் திருமணம். ஸோ இதில் திருமணமான புதுசில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த அன்பு காதல் ஈர்ப்பு எல்லாமே நாள் போக போக என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று வந்து குடும்ப பொறுப்பு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க பொருளாதார பற்றாக்குறையினால அவங்க வேலை வேலைன்னு அந்த அலைகிற அந்த அலைச்சல், மூணாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற ஒரு சில கருத்து வேறுபாடுகள். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேருக்கும் இடையில வந்து அவங்களோட அன்பையுமே சோதிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ திருமணமான எல்லாருமே இதை கடந்து தான் வந்திருப்போம். ஆனா எந்த சூழ்நிலை வந்தாலுமே கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த அன்பும் காதலும் குறையாம இருக்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சு கேட்கும். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதல் பிணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. ஒன்னு இல்லங்க, கிட்டத்தட்ட ஒரு எட்டு விஷயம் இருக்குங்க. அந்த எட்டு விஷயத்த மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுங்க, நம்மளோட வாழ்க்கையிலுமே எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுல முதல்ல என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம மரியாதை கொடுக்கணும். அதாவது ஒரு திருமணத்தோட உயிர் நாடி எதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற சரியான புரிதலும் மரியாதையும் தாங்க. ஸோ கணவன் மனைவி ரெண்டு பேருமே ரெண்டு பேரோட உணர்வுகளை மதிக்க தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக மனைவியாக இருக்கிற ஒவ்வொரு பெண்களுமே அவங்களோட கணவரோட எண்ணங்களையும் நம்ம குடும்பத்தை வழிநடத்த அவங்க என்னென்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். ஸோ நான் சொல்றதுதான் சரி, நீ சொல்றது சரி கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து முடிவெடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திறந்த மனசோட நம்ம பேசணும். ஸோ குடும்பத்தில் பல நேரங்களில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஓப்பனாக பேசாமல் இருக்கிறது தான். நம்ம மனசில் இருக்கிற வருத்தம் கோபம் ஆசை பயம் எல்லாத்தையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் நம்ம வெளிப்படையாக வெளிப்படுத்தணும். அதே மாதிரி தினமும் ஒரு சில நிமிஷமாச்சும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் திறந்து பேசணுங்க. மூணாவதா ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்த தயங்காம இருக்கணும். அதாவது நான் அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும்னு நம்ம மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கிறத விட நம்மளோட பேச்சிலையும் செயல்லையும் அதை நம்ம வெளிப்படுத்த முயற்சிக்கணும். நாலாவதா நம்பிக்கையோடு நேர்மையா இருக்கிறது. கணவன் மனைவி உறவுக்கு இடையில நம்பிக்கை இல்லைன்னா அந்த உறவு வந்து ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே தாங்க. ஸோ நம்ம சொல்ற ஒரு சின்ன பொய் கூட பெரிய சந்தேகத்தை உருவாக்கலாம். ஸோ குடும்ப உறவுல ஒரு தடவை நம்பிக்கையை இழந்துடுச்சுன்னா மறுபடியும் அந்த உறவை சரி பண்றது ரொம்பவே கஷ்டம். அதனால எந்த காரணத்துக்காகவும் நம்மளோட துணைக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் நம்ம பண்ணாம பார்த்துக்கணுங்க. ஸோ அஞ்சாவதா, ஒன்னா நேரம் செலவிடணும். ஸோ எவ்வளோ நேரம் இருந்தாலுமே இல்லை எவ்வளோ குடும்ப பொறுப்புகள்னு எவ்வளோ பரபரப்பாக நம்ம இருந்தாலும் அவங்களுக்காக நேரம் நம்ம செலவிடணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒன்றா சாப்பிடலாம், ஒன்றா வாக்கிங் போகலாம், வீட்டிலையே மனம் விட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கலாம். ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றா செலவிடுற அந்த நேரம் தான் அவங்களோட காதலை உயிரோட வச்சிருக்கும். ஸோ ஆறாவதை பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இப்படி இருக்காங்க, சமூக ஊடகங்களில் வர தம்பதியர் வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நம்மளோட கணவரையோ இல்லை மனைவியோ நம்ம ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஏழாவதா, ரெண்டு பேருக்கும் இடையில மன்னிக்கிற மனப்பான்மை இருக்கணுங்க. அதாவது பொதுவாக சொல்லணும்னா தப்பு செய்யாதவங்க யாருமே கிடையாதுல்ல. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளை அறியாமலே தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காக ஒருத்தரை ஒருத்தர் தண்டிக்காம அவங்க மேலே பழி சுமத்தாம மன்னிச்சோம் அப்படின்னா நம்மளோட உறவை நம்ம காப்பாத்திக்கலாம். எட்டாவதா, வெற்றி மட்டும் இல்லைங்க, அவங்களோட தோல்வியிலையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கபலமா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் நம்மளோட உறவுக்கு பெரிய பலமே. அதனால திருமணமான எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில இந்த எட்டு விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளோட உறவுக்குள்ளயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்மளோட வாழ்வை நம்ம தக்க வச்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

கேட்கலையா? என்ன அப்படி பண்றீங்க? மாசம் மாசம் ஊர் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டியா?

0: மாலா மாலா இந்தா மீனு.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை

0: எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: திறந்தது கதவு மற்றும் உதயகீதம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: வானொலி
3: திறந்தது கதவு மற்றும் உதயகீதம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் சிறுநீரக பாதுகாப்பிற்கு மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது டாக்டர் கார்த்திகேயன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். உங்களோட கையில முஷ்டிய மடக்குனீங்கன்னா எவ்வளவு சைஸ் உங்க முஷ்டி இருக்கோ இதே சைஸ் தான் உங்க கிட்னி சிறுநீரகமும் இருக்கும். இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சிறுநீரகம் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாம் ஃபில்டர் பண்ணி சுத்திகரிப்பு செஞ்சு கழிவு பொருட்களை சிறுநீரா வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை செய்யுது. ஆனா இன்னைக்கு 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பலருக்கு சிறுநீரக செயல் இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வயசுலயே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. அதாவது ரொம்ப நார்மலா இருக்கிறவங்க, இந்த பிரச்சனையுமே இல்லாதவங்க கூட திடீர்னு பார்த்தா மிக அதிகமான உடல் களைப்பு, சோர்வு போன்ற விஷயங்களை உணர்றாங்க. அப்புறம் போய் எதேச்சும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அனீமியா போன்ற ரத்த சோகை தான் இருக்கும்னு நம்ம பொதுவா நினைப்போம். ஆனா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ யூரின்ல சிறுநீர்ல புரதம் இருக்கலாம். GFR அப்படின்னு சொல்லக்கூடிய குளோமரோட ஃபில்ட்ரேஷன் ரேட், இதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு சிறுநீரக செயலிழப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த GFR குறைஞ்சு இருக்கலாம். யூரினரி அல்புமின் கிரியேட்டின் ரேஷியோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு, UACR வச்சு எந்த அளவுக்கு சிறுநீர்ல புரதம் வெளியேறுது அந்த அளவுக்கு சிறுநீரகம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். அதனால சிறுநீரக செயலிழப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த ஒருத்தரோட சிறுநீரகம் 75% முழுசா டேமேஜ் ஆகுற வரைக்கும் அவருக்கு வந்து அறிகுறியே பெருசா தெரியாது. உடல் சோர்வு, களைப்பு இதுதான் இருக்குமே தவிர பெருசா வந்து சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்காது அறிகுறிகள். ஒரு 70-80% கிட்னிகள் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அறிகுறிகளே தென்பட ஆரம்பிக்குது. இப்ப சிறுநீரக செயலிழப்பு பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமான பிரச்சனைனா அந்த ஃபில்ட்ரேஷன் குறைவா நடக்கிறது தான். எதனால இது ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது எப்படி நம்ம சிறுநீரகத்தை டேமேஜ் பண்ணிருப்போம், ஏதாவது வலி மாத்திரைகள் சாப்பிட்டிருப்போம், எந்த மாத்திரைகள்னால வலி மாத்திரைகள் அதிகமா சாப்பிடுறோம் அப்படின்னா ப்ராப்ளம். நாட்டு மருந்துகளுமே கூட டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன், அதாவது அந்த குறிப்பிட்ட டாக்டரோட பரிந்துரை இல்லாம அவளா நாட்டு மருந்துகளை கடையில வாங்கி சாப்பிடுறது அப்படிங்கறதுமே கூட ஒரு பெரிய டேஞ்சர் தான். படிச்சவங்க கூட செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு இது. இது செய்யறதுனால வந்து சிறுநீரக செயலிழப்பு ஏற்படலாம். இல்லைன்னா ரத்த கொதிப்பு கண்ட்ரோல் இல்லாம இருக்கு, ரத்த அழுத்தம் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த ரத்த குழாய்களோட டென்ஷன் வந்து இங்க இருக்கக்கூடிய கிட்னியில இருக்கக்கூடிய ரத்த குழாய்களோட டென்ஷனும் அதுவும் ஒண்ணுதான். சோ அந்த அழுத்தம் அதிகமாயிட்டே இருக்கும்போது இந்த ரத்த குழாய்கள் டேமேஜ் ஆகும்போது ஃபில்ட்ரேஷன் சரியா நடக்காம போகலாம். சர்க்கரை லெவல கண்ட்ரோல்ல வச்சுக்காத போதும் இதே பிரச்சனை தான். சர்க்கரையுமே வந்து ரத்த குழாய்களை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் உங்களுக்கு தெரியும். அதுவுமே வந்து நம்ம கிட்னியோட ஃபில்ட்ரேஷனை நீண்ட காலத்துக்கு நம்ம சர்க்கரை கண்ட்ரோல் இருந்த போது பாதிச்சிடும். கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் திறன், வடிகட்டும் திறன் குறைஞ்சு போயிடும். இது இல்லாம ஸ்மோக்கிங், ஆல்கஹால், புகைப்பழக்கம், மது பழக்கம் அதுவுமே ரத்த நாளங்களை டேமேஜ் பண்றதுனால நம்ம கிட்னிக்கல் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்குது. இது இல்லாம நம்ம சாதாரணமாவே இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சருக்கு போயிட்டோம், நிறைய உப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிடுறோம், ஸ்வீட்டுகள் இனிப்புகள்னு நிறைய சாப்பிடுறோம். நம்ம உணவு முறையுமே வந்து இந்த கிட்னி செயலிழப்புக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா அமைஞ்சிடுது. இது இல்லாம பூச்சிக்கொல்லிகள், பல்வேறு விதமான விஷயங்கள் சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயமா இருக்கு. எதனால செயலிழப்பு ஏற்படுதுன்னே இப்ப கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பல்வேறு காரணங்கள் இப்ப நம்ம சுத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம எப்படி நம்ம கிட்னி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். அதுலயும் ஆரம்ப கட்ட கிட்னி செயலிழப்பு அப்படிங்கறதெல்லாம் நீங்க கண்டறிஞ்சிட்டீங்க அப்படின்னா அப்ப வந்து வாழ்வியல் மாற்றங்கள் மூலமா நம்ம கொஞ்சம் சரி செய்ய முடியும். என்னென்ன உணவுகள் வந்து இன்னும் கிட்னிக்கு வந்து சிறுநீரகத்துக்கு நல்லது அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சேர்த்துக்க வேண்டிய உணவுகள் என்னென்ன, நம்ம சேர்த்துக்க வேண்டிய விஷயங்களுக்கு முன்னாடி சில விஷயங்களை கட்டாயம் குறைச்சாகணும். அதுதான் சிறுநீரக செயலிழப்புல முக்கியமான விஷயமா இருக்கு. அதாவது சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் போன்ற விஷயங்களை வந்து நம்ம குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாயிடுறோம். ஏன்னா இந்த மாதிரி மினரல் சத்துக்கள் வழக்கமா நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான இந்த மினரல் சத்துக்கள் அன்பார்ச்சுனேட்லி கிட்னி செயலிழப்பு ஏற்படும் போது குறைச்சிக்க வேண்டிய தேவை ஏற்படுது. ஏன்னா கிட்னியோட செயலிழப்பு இன்னும் மோசமாகவும் அதிகமாகவும்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மற்றும் தெங்காசி
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த தின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த தின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழா.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துடும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோச எப்பம் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் சிறுநீரக பாதுகாப்பிற்கு மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது டாக்டர் கார்த்திகேயன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: இப்போ உப்பு, சோடியம் கிறது உப்பு அதிகமா சேர்த்துக்கிறது. இது வரைக்கும் நம்ம எவ்வளவு உப்பு சேர்த்தோமோ அதுல இருந்து பாதியா இல்ல அதுக்கும் கீழே கூட குறைச்சிடணும். அப்ப உப்பை குறைச்சிட்டு அதுக்கு அதுல எலுமிச்சை சாறு, மிளகு, சில தாவர இலைகள், இதெல்லாம் வந்து அந்த டேஸ்ட் வந்து உப்பு குறைச்ச டேஸ்ட வந்து சமன் செய்யக்கூடிய விஷயங்கள். அந்த மாதிரி நம்ம எலுமிச்சை சாறு, மிளகு போன்ற விஷயங்களை வச்சு நம்ம சுவை மாறுபாடு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி நம்ம சாப்பிட முயற்சி செய்யணும். அந்த வகையில உப்பை நல்லாவே குறைச்சிடணும். இப்ப ஆல்ரெடி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பெரிட்டோனியல் டயாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, வயிற்று பகுதியில இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உப்பு குறைக்கிறது வந்து டாக்டரோட ஆலோசனை பெற்று என்னங்கறத கேட்டுக்கிட்டு பண்ணணும். ஏன்னா சில சமயம் டயாலிசிஸ்ல நிறைய உப்புகள் போயிட்டே இருக்கிறதுனால அப்ப கொஞ்சம் உப்பு தேவைப்படும், ஏற்கனவே டயாலிசிஸ்ல இருக்கிறவங்களுக்கு. ஆனா இப்ப நான் சொல்றது எல்லாமே ஆரம்ப கட்ட சிறுநீரக செயலிழப்புக்கு தான். அடுத்து பொட்டாசியம் பாஸ்பரஸ் விஷயங்களை குறைக்கணும். அதாவது இது நிறைந்த காய்கறிகளை நம்ம குறைச்சிக்கணும். காய்கறிகளை வந்து நல்ல சிறு சிறு துண்டுகளா நறுக்கி அதை வந்து 4 மணி நேரம் தண்ணீர்ல ஊற வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா நம்ம வதக்கி சமைக்கும் போது அதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்துக்கள், பாஸ்பரஸ் சத்துக்கள் பெரிய அளவுல நம்மளால குறைச்சிட முடியும். அந்த வகையில நீங்க காய்கறிகள் சமைக்கும் போது இந்த மெத்தடை யூஸ் பண்ண பாருங்க. காய்கறிகள்ல பொட்டாசியம் தான் மெயினா இருக்கும், அதனால அதை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம பின்பற்ற வேண்டியிருக்கும். அதுலயும் சில குறிப்பிட்ட காய்கறிகள் நம்ம சேர்த்துக்கலாம், சில குறிப்பிட்ட காய்கறிகள் சேர்த்துக்க முடியாது. இப்ப பூண்டு, வெங்காயம், கேரட்டு, கத்திரிக்காய், முள்ளங்கி, பச்சை பட்டாணி, முட்டைக்கோசு, காலிஃபிளவர், இதெல்லாம் நம்ம ஆரம்ப கட்ட கிட்னி செயலிழப்பு இருக்கும்போது சேர்த்துக்க கூடிய காய்கறிகள். அப்படி சேர்த்துக்கும் போது நான் முன்னாடி சொன்ன மெத்தட்ல நல்லா ஊற வச்சு சமைப்பதன் மூலம் அதுல கொஞ்சமா இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்துக்களையும் நம்மளால குறைச்சிட முடியும். சோ அந்த காய்கறிகளை நம்ம சேர்த்துக்கலாம். நாம எந்த காய்கறிகளை தவிர்க்கணும், தக்காளி, உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, புளிச்சக்கீரை போன்ற விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்க வேண்டியிருக்கும் கிட்னி செயலிழப்பு இருக்கும்போது ஆரம்ப கட்டத்துல. அதே மாதிரிதான் சிறுநீரக செயலிழக்கும் போது சில குறிப்பிட்ட பழங்கள் சாப்பிடலாம், சில பழங்கள் சாப்பிட முடியாது. என்னென்ன பழங்கள் சாப்பிடலாம்? ஆப்பிள், திராட்சை, எலுமிச்சை, பேரிக்காய், அன்னாசி, பிளம்ஸ், தர்பூசணி போன்ற விஷயங்கள் சேர்த்துக்கலாம். எந்த பழங்கள் சாப்பிடக்கூடாது? வாழை, மாம்பழம், பப்பாளி, ஆரஞ்சு, உலர் பழங்கள், டிரை ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கக்கூடாத பழங்கள். அப்புறம் சில குறிப்பிட்ட விஷயங்கள் சொல்றேன். இது வந்து கிட்னி குறிப்பா சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதாவது புளிப்பு தன்மை அப்படிங்கிறது, புளி அப்படிங்கிறது நம்ம உணவுல சேர்த்துக்கிறது இந்த சமயத்துல நல்லது. அதுலயும் ரசத்துல இருக்கக்கூடிய புளி அப்படிங்கிறது இந்த சிறுநீரக பேஷண்ட்ஸ்க்கு, ஆரம்ப கட்ட செயலிழப்பு இருக்கிறவங்களுக்கு நல்லது. இப்போ இந்தோனேஷியா மக்களுக்கு வந்து சிறுநீரக பிரச்சனைகளே ரொம்ப குறைவு அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி. எதனால அப்படின்னா வந்து அவங்க உணவுல வந்து நிறைய புளிப்பு தன்மை இருக்கிறதுனால அப்படிங்கறது ஒரு தியரி. அப்புறம் ஓம இலைகள் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து சிறுநீரக செயல்பாட்டுக்கு நல்லது. அடுத்து இன்னொரு குறிப்பான விஷயம், சோடியம் பைகார்பனேட். இந்த சோடியம் பைகார்ப அப்படிங்கிறது ஜெனரலா நம்ம வந்து இந்த அசிடிட்டி, வயிறு எரிச்சல் தொந்தரவுக்கு, அந்த எரிச்சலை குறைக்கிறதுக்கு, அந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு கொடுக்கக்கூடியது சோடியம் பைகார்பனேட்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
8: இந்தாயா, இனிமே அவ பக்கம் திரும்புவியா? அவகிட்ட பேசுவியா? அவள பொறுக்கிறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படி வா வழிக்கு.
9: இப்ப சவுக்கு ஜெயிச்சுதான் என்ன அடியே அஞ்சற பாத்துக்க ஏன் மாமா
10: அஞ்சற ரொம்ப டைம் உங்க உதவிக்கு அதுமா
9: அண்ணே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க எல்லாம்

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: la la la la.
1: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
2: சரி குடுமா.
3: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
1: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோனே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
3: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
1: ஏய், இதுல என்ன இருக்கு
3: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன் இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
4: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
5: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
8: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் சிறுநீரக பாதுகாப்பிற்கு மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது டாக்டர் கார்த்திகேயன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
9: சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கறது ஒரு விதமான உப்பு தான். இது அசிடிட்டி ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணப்படுறதா இருந்தாலும், இப்ப சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல இது வந்து ஒரு அரை டீஸ்பூன், அதாவது 2.5 grams, 2.5 grams அப்படிங்கிற அளவுல சோடியம் பைகார்பனேட் உப்பு சேர்த்துக்கிறது அப்படிங்கறது நம்ம சிறுநீரக செயல்பாடு, அதாவது ஆரம்ப கட்ட செயலிழப்புங்கிறது ரிவர்ஸ் ஆகி திருப்பி நார்மல் கண்டிஷனுக்கு சிறுநீரக செயல்பாடு ஃபில்ட்ரேஷன் அதிகரிக்கிறதுக்கு உதவுது அப்படிங்கறது சில ஆராய்ச்சிகள். ஆனா கண்டிப்பா இதை வந்து உங்களோட டாக்டரோட கன்சல்டேஷன் கேட்டுக்கங்க. இனி எந்த கட்டத்துல நீங்க சிறுநீரக செயலிழப்பு கட்டத்துல இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நீங்க இதை டிசைட் பண்ண முடியும். சோடியம் பைகார்பனேட். அடுத்து வந்து வெத்தலை அப்படிங்கிற கொஞ்சம் புரதம் சேர்த்துக்கிட்டாதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க டயாலிசிஸ் பண்ணி அந்த ரத்தத்துல இருந்து புரதங்கள் வெளியே அதிகமா வெளியேறிடும். அவங்களுக்கு பேலன்ஸா சாப்பிட வேண்டிய தேவை இருக்கும். ஆனா ஆரம்ப கட்ட செயலிழப்பு இருக்கிறவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ண போறது இல்லையா, ரிவர்ஸ் பண்ணணும். நம்ம சிறுநீரக ஃபங்க்ஷனை நார்மலைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம புரத அளவை குறைச்சுதான் ஆகும், நல்லாவே குறைச்சிடணும். அப்பப்ப தேவைக்கு நீங்க ரொம்ப வீக்கா உணர்றீங்க அப்படிங்கும் போது நம்ம வெள்ளைக்கரு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் முட்டையோடது. ரெட் மீட் எல்லாம் சாப்பிட முடியாது, ஆட்டிறைச்சி இதெல்லாம் வந்து சாப்பிட முடியாது. எப்பயாவது சாப்பிடக்கூடிய விஷயம் வந்து சிக்கனும் மீனும், அதுவுமே வேக வைக்கப்பட்டது மட்டுமே கொஞ்சமா எடுத்துக்க முடியும். நீங்க வந்து எண்ணெயில் பொறித்ததெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அதெல்லாம் பண்ணவே கூடாது சிறுநீரக செயலிழப்பு இருக்கும்போது. ஏன்னா உப்பு எண்ணெய் போன்ற விஷயங்கள்லாம் எதிரி இந்த நேரத்துல சிறுநீரகத்துக்கு. அப்புறம் பால், பால் சார்ந்த பொருட்கள் பாஸ்பரஸ் அதிகமா இருக்கிறதுனால தவிர்க்க வேண்டியிருக்கும். பால், பால் சார்ந்த பொருட்கள் எல்லாமே எடுத்துக்க வேண்டிய விஷயம். மஞ்சள், மஞ்சள் வந்து நம்ம சிறுநீரகத்துக்கு அதுல இருக்கக்கூடிய குர்குமின் சிறுநீரகத்தோட செயல்பாட்டுக்கு நல்லதா இருக்கு. அதனால மஞ்சளை நம்ம உணவுல சேர்த்துக்கிறதுங்கிறது சிறுநீரக செயல்பாடு நல்லபடியா ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம அடுத்த முக்கியமான விஷயம் தண்ணீர். பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்திலயுமே நீங்க வந்து இது டாக்டரோட கன்சல்டேஷன் படி, ஏன்னா நிறைய வேரியேஷன் இருக்கு, பட் இருந்தாலுமே 1.4 லிட்டர் 1.4 லிட்டர் தண்ணீர் அப்படிங்கிற அளவுல குறைச்சுக்க சொல்லி ரெக்கமெண்டேஷன். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாம்பார் ரசம் உணவுகள் மூலமாகவும் நம்மளுக்கு தண்ணீர் உடம்புக்குள்ள கிடைக்குது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தனியா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரோட அளவுகளை ஒரு குறைவா வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் ரெக்கமெண்டேஷன். ஏன்னா சிறுநீரக செயலிழப்பு அதிகமா ஆகிட்டே போகும், நிறைய லோடு கொடுத்தோம்னா அந்த லோடை நம்ம குறைக்க வேண்டியிருக்கும். அதே சமயம் கிட்னிக்கு தேவையான சத்துக்களை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் இவ்வளவு டீடைல்டா இதை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த புரதங்கள் பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் முட்டையை பத்தி மட்டும் சொன்னேன், பட் வெஜிடேரியன் சைவம் சாப்பிடறவங்களா இருந்தா முளைக்கட்டிய பயிர்கள் கொஞ்சமா எடுத்துக்கிறதுங்கிறது அந்த புரத லாச கட்டுப்படுத்த உதவும். உடம்புக்கு தேவையான புரதங்களை கொடுக்கறதுக்கு இந்த முளைக்கட்டிய பயிர்கள் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பேஷண்ட்ஸ்க்கு. இஞ்சியுமே இந்த சமயத்துல ஒரு நல்ல உணவு, கிட்னிகளுக்கு சாதகமான நல்ல உணவு. உணவுல சேர்த்துக்க கூடியது இஞ்சி அதிகமா சேர்த்துக்கலாம். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம இந்த டெஸ்டுகள் பண்ணி இது எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது குளோமலர் ஃபில்ட்ரேஷன் ரேட். இதுதான் வந்து உங்க கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் திறமை எவ்வளவு அப்படிங்கறத கணக்கீடு செய்யக்கூடிய அளவுகள். இது ஆக்சுவலா வந்து 90 to 120 இருக்கணும், அப்பதான் அது நார்மல் எல்லா மக்களுக்கும் இப்படிதான் இருக்கும். ஆனா 60 to 90 இந்த EGFR இருக்கு அப்படின்னா அர்லி ஸ்டேஜ் முதல் கட்ட கிட்னி செயலிழப்புன்னு அர்த்தம்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: இந்த அள்ளி ஏன் சிரிக்குது தெரியுமா?
10: ஏன் சிரிக்குது?
2: அதனுடைய காதலன் சந்திரன் இருக்கானே, அவன் வந்துட்டான், அதுக்காக சிரிக்குது.
10: ஓஹோ, அந்த அள்ளிக்கு மட்டும்தான் காதல் இருக்கான? என்ன, எனக்கும்
2: தான்.

போட்டி போடவா. நீ கால் மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டமாடவா.

கடையிலே

0: ஆலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.
2: நீ பிடிபட்டதும் அவன் ஓடிட்டான் பத்தியா? ஏய், கிட்ட காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிப்பாங்க. சரி, உன் பேர் என்ன?
3: நல்ல தம்பி.
2: நல்ல தம்பி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் சிறுநீரக பாதுகாப்பிற்கு மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது டாக்டர் கார்த்திகேயன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த முதல் கட்ட கிட்னி செயலிழப்புக்கு தான் பொருந்தும். 60-90 இருக்கும் போதே நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் பண்ணணும். நான் இது வரைக்கும் முன்னாடி சொன்ன உணவுகளை தவிர்க்க வேண்டிய உணவுகளை தவிர்த்துடணும், சேர்த்த வேண்டிய உணவுகளை சேர்த்துடணும், கரெக்டா டயட் லைஃப் ஸ்டைல் மேனேஜ் பண்ணணும், எக்ஸசைஸ் உடற்பயிற்சிகளும் ஐ மீன் சாதாரண நடைப்பயிற்சிகளும் இந்த நேரத்துல கண்டினியூ பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணாதான் நம்ம அந்த உடல் சோர்வு இதெல்லாம் நீங்கி மறுபடியும் கிட்னியோட செயல்திறன் நார்மலாகி இந்த இஜிஎஃப்ஆர் அதிகமாகி மறுபடியும் நார்மல் நிலைக்கு வர முடியும். நம்ம இந்த எர்லி ஸ்டேஜ்ல இருந்த விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு போனாலே டேஞ்சர் தான். இது 15-60 இருந்தா இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் மாடரேட்டு கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் திறன். இப்போ 15-60 இருக்கு அப்படின்னா அது செகண்ட் ஸ்டேஜ். ஆனா 15-க்கும் கீழே போயிடுச்சு அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர், டோட்டல் ஃபெயிலியர். இப்போ வந்து நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. இங்க வந்து கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட், திருப்பி வேற ஒரு கிட்னி வச்சாதான் கிட்னியை காப்பாற்ற முடியும். ஆனா இந்த நடு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு டாக்டரோட ஆலோசனைப்படி ஒன்னு டயாலிசிஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கு, அது இல்லாம வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத நீங்க டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேஜுக்கு போகும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்ட்ரோல் மெஷர்ஸ்க்கு போக வேண்டிய தேவை ஆட்டோமேட்டிக்கா ஏற்பட்டு போயிடும். இன்னொரு முக்கியமான டெஸ்ட் உங்க கிட்னி எந்த அளவு ஃபங்க்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத பாக்குறது. யூஏசிஆர், யூரின் அல்புமின் கிரியேட்டினின் ரேஷியோ அப்படிங்கிற, அதாவது A1 கேட்டகரி அப்படின்னா இது வந்து 30-க்கும் கீழே இருந்துச்சுன்னா மைல்டு நார்மல் இல்லைன்னா மைல்டு ப்ராப்ளம் தான் சிறுநீரகத்தில் இருக்கு. இதே வந்து A2 கேட்டகரி வந்து 30-300 mg/g இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறீங்க. A3 அப்படிங்கிறது 300 mg/g அதுக்கு மேலேயும் இருந்தால் அது சிவியர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இன்னொரு கேட்டகரி. இது ரெண்டை வச்சு தான் ஆக்சுவலாக நம்ம கிட்னி செயலிழப்பை அக்யூரேட்டாக சொல்ல முடியும். யூரியா கிரியேட்டினின் அளவுகளும் வந்து அதிகமாயிடும். பட் இன்னும் குறிப்பா நம்ம கிளாசிஃபை பண்ணணும், இதை வந்து சிவியரா மைல்டாங்கிறத கிளாசிஃபை பண்றதுக்கு இது உதவும். இந்த ரெண்டு டெஸ்ட் உதவும், இஜிஎஃப்ஆரும் யூஏசிஆரும். ஸோ நம்ம கிட்னி செயலிழப்பு அதற்குரிய மருத்துவங்கிறது எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அதனால வந்து இதோட ஆரம்ப அறிகுறிகளை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். காரணம் இல்லாத உடல் அசதி, சோர்வு, நல்லா இருக்கிறவங்க திடீர்னு ரொம்ப களைப்பா ஃபீல் பண்றது அப்படிங்கறத தவிர கை கால் வீக்கம், அதாவது கணுக்கள்ல வீக்கம் ஏற்படுது, தோள்கள்ல அரிப்பு ஏற்படுது திடீர்னு, தோள்கள்லாம் நிறம் மாதிரி வெளுத்து போன மாதிரி ஆகுது, சிறுநீர் அளவுகளே ரொம்ப குறைவா போற மாதிரி இருக்கு, சிறுநீர் நொர நொறையா போகுது, ரொம்ப ரேரா சிறுநீர்ல சுசுமையோ ரத்தம் கூட கலந்த மாதிரி தெரியுது, ரத்த அழுத்தம் பிபி அதிகமாகவே இருக்கு, அனிமியா, ரத்த சோகை, இது டெஸ்ட் பண்ணி தான் தெரியும், ரத்த சோகை போன்ற விஷயங்கள், கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, பிபி அதிகமா இருக்கு போன்ற விஷயங்கள் டெஸ்ட் பண்ணும்போது இருக்கு அப்படின்னா, ஹீமோகுளோபின் குறைவா இருக்கு அப்படின்னா, இது இல்லாம இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு ஏற்படுது அப்படின்னா, இதெல்லாமே வந்து ஒரு விதமான ஆரம்ப கட்ட அறிகுறிகளா இருக்கலாம். அதுக்காக வந்து நைட் அடிக்கடி சிறுநீர் கழிக்க எந்திரிக்கிறேன்னா அப்ப எனக்கு கிட்னி ஃபெயிலியரா டாக்டர்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதாவது அடிக்கடி யூரின் சிறுநீர் கழிக்க வேண்டிய உணர்வு தோன்றதுன்னா அதுக்கு முதல் காரணம் சிறுநீரக செயலிழப்பு கிடையாது, அதுக்கு முதல் காரணம் சிறுநீரக தொற்றுகள், யூரினரி இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். அது பெண்களுக்கு காமன், ஆண்களுக்கு வந்து இந்த ப்ராஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ப்ராஸ்டேட் வந்து நம்ம யூரின் வெளியே வர இடத்த அழுத்தும் போது ப்ராஸ்டேட் உறுப்பு பெருசாயிடுச்சுன்னா அதனாலயே வந்து இந்த சிறுநீரக தொற்று ஆண்களுக்கு ஈஸியா ஏற்படலாம். அதாவது சிறுநீர் பாதையில மேல் பகுதியில ஆண்களுக்கு ஈஸியா தொற்று ஏற்படலாம், சிறுநீர் பாதையில கீழ்பகுதியில பெண்களுக்கு ஈஸியா தொற்று ஏற்படலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதாவது பிளாடருக்கும் யூரினரி ஓபனிங்க்கும் இடைப்பட்ட அந்த யூரித்ராவோட நீளம் அப்படிங்கிறது ரொம்ப சின்னது, அதனால பெண்களுக்கு கீழ்பகுதியில தொற்றுகள், ஆண்களுக்கு மேல் பகுதியில தொற்றுகள் ஏற்படலாம். எது எப்படி இருந்தாலும் சிறுநீரக தொற்றுகள் அப்படிங்கறது கண்டுபிடிச்சிட்டோம்னா

0: அது வந்து குணப்படுத்துறதுக்கு கூட ஈஸி. ஏன்னா வந்து அது வந்து ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கொடுத்து கரெக்டான ட்ரீட்மெண்ட்டும் சரி பண்ணிடலாம். ஆனா சிறுநீர் செயலிழப்பு அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி இந்த அதீத உடல் சோர்வு, அசதி, எப்ப ஓட்டுறது தூங்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கிறது, இதுதான் வந்து நம்மளுக்கு டவுட்ஸ் உண்டு பண்ணும். சிறுநீர் தொட்டுக்களா இருந்தா காய்ச்சல்கள் அந்த மாதிரி தான் வருமே தவிர இப்படி ரொம்ப உடல் சோர்ந்து தளர்ந்து போற மாதிரி ஆகாது. இது மட்டும் இல்லாம மூளை வரைக்கும் இந்த சிறுநீர் செயலிழப்பு அப்படிங்கிறது பாதிக்கலாங்க. அதாவது நல்லா இருக்கிறவரு உடல் செஞ்சு சோர்வு மட்டும் இல்ல, நிறைய மெமரி லாஸ் இருக்கும். சோ நம்ம வந்து சிறுநீரக செயலிழப்புங்கிறது ரொம்ப ட்ரிக்கியான சிச்சுவேஷன். ஆரம்ப கட்டத்துல இதை கரெக்டா கண்டுபிடிச்சு கரெக்டான வழிமுறைகள்ல நம்ம கரெக்டான ஆங்கிள் நம்ம போகணும். ஆரம்ப கட்டத்திலே இதற்குரிய முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு நல்ல உப்பு இந்த டயட்ரி மாடிபிகேஷன் எல்லாம் கிளியர் கட்டா பண்ணினீங்கன்னா ஒழிய இதை வந்து ப்ரொக்ரெஷனை நம்ம தடுக்க முடியாது. அப்புறம் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ப்ரொக்ரெஷன் அதிகமாயிட்டே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் டூ, ஸ்டேஜ் த்ரீ அப்படின்னு நீங்க ஸ்டேஜ் 1ல கண்டுபிடிச்சீங்கன்னா ஸ்டேஜ் 2க்கு போகாம தடுக்கலாம். அது வந்து 90% கண்டிப்பா முடியும். ஆனா ஒரு 10% சான்ஸ் இருக்கு உங்கல ஸ்டேஜ் 1ல இருந்து நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு போறதுக்கு. அது உங்க கையில தான் இருக்கு. நான் சொன்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்கிறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பாயிண்ட். அதே சமயம் விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து ஸ்டேஜ் 2க்கு ரொம்ப ஈஸியா போயிடும். ஸ்டேஜ் 2ல இருந்து திருப்பி ஸ்டேஜ் 1 கொண்டு வரது தான் கஷ்டம். ஸ்டேஜ் 1ல இருந்து 0க்கு போறது ஈஸி, ஸ்டேஜ் 2க்கு போய் ஸ்டேஜ் 1க்கு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ரிவர்ஸ் பண்ண முடியாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனா ஸ்டேஜ் 1ங்கிறது ஆரம்ப கட்டத்துல இருக்கிறதுனால நம்ம எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து நம்மளால சரி பண்ண முடியும்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அண்ணே, மாடியில என்ன பண்றீங்க?
1: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது. அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
2: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் சிறுநீரக பாதுகாப்பிற்கு மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது டாக்டர் கார்த்திகேயன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும் போது அதோட அறிகுறிகள் தென்படுவதற்கு கிட்டத்தட்ட ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 கிட்னி செயலிழப்பு ஆனாதான் அறிகுறிகள் அப்படிங்கறதே காட்ட ஆரம்பிக்குங்க. ஆனாலுமே இன்னைக்கு நான் ஒரு 10 அறிகுறிகள் சொல்றேன். இந்த அறிகுறிகள் தென்படுது அப்படின்னா கண்டிப்பா வந்து கிட்னி ப்ராப்ளமுக்கு நீங்க செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வரிசையா அந்த 10 அறிகுறிகளை சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னாங்க, யூரின் போகும்போது யூரின் எப்படி போகுது அப்படின்னு பாருங்க. ரொம்ப நுரைச்சி நுரநுறையா பபுள்ஸ் பபுள்ஸா போகுதா அப்படிங்கறத பாருங்க. யூரின் போற அளவுகள் வழக்கத்தை விட குறைஞ்சிருக்கான்னு பாருங்க. இரவு நேரத்துல அடிக்கடி யூரின் போக எந்திரிக்க வேண்டியிருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி சிறுநீர் கழித்தல் ஹாபிட்லயே ஒரு மாறுபாடு வழக்கத்திற்கு மாறா ஏதாவது தோன்றுறது, அளவுகள் குறையுது நுழைத்து போகுது அப்படின்னா நீங்க செக்அப் பண்ணிக்கணும். இரண்டாவது விஷயம், எப்பவுமே ரொம்ப டயர்டா சோர்வா உணர்றது, எதுலயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம மனசை குவிக்க முடியாம தடுமாறுறது போன்ற உணர்வுகள் ஏற்படுது அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு தேவையான உற்பத்தி கிட்னி செயல என்ன உற்பத்தி ரத்த சிகப்பு அணுக்களோட உற்பத்தி போதுமான அளவு நம்ம ரத்தத்துல சிகப்பு அணுக்கள் இல்லை அப்படின்னா அதுதான் ரத்த சோகை அனீமியா. இந்த ரத்த சோகை வந்து நம்மளுக்கு வந்து அந்த உடல் சோர்வு மனம் குவிப்பு திறன் கான்சென்ட்ரேஷன் குறையிறது போன்ற விஷயங்களை ஏற்படுத்தலாம். இது கிட்னி செயலிழப்போட அறிகுறியாகவும் இருக்கலாம். மூன்றாவது அறிகுறி இந்த மாதிரி பாத வீக்கம், கால்ல கணுக்கால் பகுதியிலயும் வீக்கம் இருக்கு பாதம் பகுதியிலயும் வீக்கம் இருக்கு அப்படின்னா இரண்டு கால்கள்லயும் இதே மாதிரி இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான அறிகுறி. ஒண்ணு கிட்னி சிறுநீரக செயலிழப்பு இருக்கலாம், இல்ல லிவர் ஃபெயிலியர்லயும் இதே மாதிரி பிரச்சனை ஏற்படும், இல்ல கார்டியாக் ஃபெயிலியர் இதய செயலிழப்பு கல்லீரல் செயலிழப்பு சிறுநீரக செயலிழப்பு மூணுலயுமே கால்கள் வீங்கும் இதே மாதிரி. நான்காவது, சாதாரண விஷயங்கள் செய்யும்போது கூட மூச்சு பயங்கரமா மூச்சு இறக்குது வாங்குது, படி ஏறும்போது கூட படி ஏற முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு சிரமமா இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒருவேளை சிறுநீரக செயலிழப்பு இருக்கலாம்னு அர்த்தம். அஞ்சாவது, தோள்கள் வறண்டு போகுது ரொம்ப பிப்பு அரிப்புலாம் ஏற்படுது அப்படின்னா இதுவுமே வந்து சிறுநீரக செயலிழப்போட ஒன் ஆஃப் த அறிகுறி தான். ஆறாவது, உணவு சாப்பிட்றதுக்கு பசியே எடுக்காத மாதிரி இருக்கு, ரொம்ப பசி எடுக்காம இருக்கு அப்படின்னா, இல்ல உணவோட சுவை வந்து ஒரு மெட்டாலிக் டேஸ்ட்ல இருக்கு அப்படின்னா நம்ம எந்த உணவு சாப்பிட்டாலும் டீ காஃபி குடிச்சா கூட ஒரு மாதிரி ஒரு மெட்டாலிக் டேஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த வாயில வந்து ஒரு உலோக தன்மையுள்ள ஒரு டேஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்குங்க. இதுவும் ஒரு முக்கியமான அறிகுறி, பசியின்மை மற்றும் சுவை மாறுபாடுகள். ஏழாவது, வாந்தி வருதல் அல்லது வாந்தி வருதல் போன்ற உணர்வு ஏற்படுறது அடிக்கடி ஏற்படுறது. எட்டாவது, தசை பிடிப்பு அப்படிங்கிறது எப்பயாவது ஏற்படும் தூக்க நேரத்துல, ஆனா சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி நடக்கும்போது கூட டக்கு டக்குன்னு இந்த மாதிரி தசைகள் இயக்கி பிடிச்சுக்கிறது தசை பிடிப்பு ஏற்படுறது அப்படிங்கிறது ரொம்ப சகஜமா இருக்கும். ஒன்பதாவது, சில விஷயங்கள் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கே திணறுவோம் படிக்கும் போதோ, இல்ல தலை சுத்தல் மயக்கம் வருதல் போன்ற உணர்வு புரியாம இருக்கிறது, நம்ம ஒரு மனிதரை பார்க்கும்போதே ஒரு கன்ஃபியூஷன் குழப்ப மனநிலையிலேயே இருக்கிறாங்க.

0: எல்லா விதமான டெஸ்டுகளும் இருக்கு, அதை எடுத்துருவாங்க, அதை வச்சு நம்மளும் பார்த்துக்கலாம். முக்கியமா சிறுநீரில் புரதம் போகுதா வெளியேறுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஃபில்ட்ரேஷன் மட்டும் பார்த்தா பத்தாது, கூட வந்து அப்படி ஃபில்டர் ஆகி போகக்கூடிய சிறுநீரில் வந்து புரதங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது முக்கிய. விதையெல்லாம் வச்சு கம்பைன் பண்ணி தான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். கிட்னி ஃபெயிலியர் இருக்கு அப்படின்னா ஆரம்ப கட்டத்துக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் முறைகள் இருக்கு.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

பயப்படாதே, நீ மன்மதன் போல் அம்பெடுத்து விடாதே.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க, அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் சிறுநீரக பாதுகாப்பிற்கு மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது டாக்டர் கார்த்திகேயன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: நான் என்னென்ன சாப்பிடலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்றேன், தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், அரிசி சார்ந்த விஷயங்கள் வந்து கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடிய விஷயம் தாங்க. அதாவது வேற வழி கிடையாது. இப்போ அதுலேயும் வந்து ஃபர்மெண்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், சாப்பிடக்கூடிய விஷயங்கள், அதாவது இட்லி சாப்பிடக்கூடிய விஷயம், இடியாப்பம், உப்மா, ஈவன் வெரைட்டி ரைஸ்ல தேங்காய் சாதம், தேங்காய் சாதம், லெமன் சாதம். என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது எண்ணெய் ரொம்ப குறைவா யூஸ் பண்ணணும், உப்பு ரொம்ப குறைவா யூஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப தோசை வந்து அதுல அதிகமா எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதனால தோசையை அவாய்ட் பண்ணலாம், ஆனா இட்லி சாப்பிடலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி சிறுதானியத்தை எடுத்துட்டீங்கன்னா திணை பொங்கல் அதை சாப்பிடலாம். இப்போ லெமன் சாதம் சொன்னேன், லெமன் சாதத்துல இந்த நிலக்கடலை எல்லாம் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுவாங்க தெரியுங்களா, அதை யூஸ் பண்ணாதீங்க, நிலக்கடலை யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப தயிர் கூட, தயிர் அதாவது பால் சார்ந்த பொருட்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஆனா தயிர் சாதம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ஒரு மோர் மாதிரி, நல்ல நீர் விட்டு நல்ல மோர் மாதிரி ஆக்கி நல்ல டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறமா சாப்பிடுங்க, உப்பு போடாதீங்க. இப்ப இட்லிக்கு இதுக்கெல்லாம் தொட்டுக்க சாம்பார். இந்த சாம்பார் பொறுத்த வரைக்கும் நீங்க பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுங்க, மூங்கு தால் யூஸ் பண்ணுங்க, மற்ற எந்த பருப்பு வகைகளையும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பாசிப்பருப்புல பொட்டாசியம் குறைவு. மற்ற பருப்புகள், கடலை பருப்பு, இது எல்லாத்துலயுமே வந்து பொட்டாசியம் அதிகம் பாசிப்பருப்பு தவிர. அதனால பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி சாம்பார் வைங்க, அதுலயும் வந்து உப்பு குறைவா போடுங்க. வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்தலாங்க. எதுக்காகனா இந்த உப்பு நம்ம குறைக்க வேண்டி இருக்கு, அதனால வந்து அந்த ஃப்ளேவர், அந்த ஒரு ஸ்பைசி சுவை கொடுக்கணும்னா அதுக்காக வேண்டியாவது நம்ம பூண்டு, வெங்காயம், லெமன் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்தி இந்த சுவையை ஈடுகட்ட வேண்டி இருக்கு. முக்கியமா சாம்பார் செய்யும்போது தக்காளி உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் செய்யாதீங்க. தக்காளி உருளைக்கிழங்குல தான் வந்து அதிகமான பொட்டாசியம் இருக்கிறதுனால நம்ம தக்காளி உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும் டோட்டலாவே. வெண்ணம், பீர்க்கங்காய், புடலங்காய் இந்த மாதிரி விஷயங்களை சாம்பார்ல சேர்த்துக்கலாம். புரதம் பொறுத்த வரைக்கும் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம், சிக்கன் சேர்த்துக்கலாம், வேக வைக்கப்பட்ட சிக்கன் மட்டும், வறுத்தது கிடையாது, அதுலயும் உப்பு போடக்கூடாது. அதே மாதிரி மீனும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதுனால மீன் சேர்த்துக்கலாம், அதுவும் வறுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் வாழைக்காய் கூட யூஸ் பண்ணலாம், வாழைக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம், ஆனா அதுல உப்பு குறைவா இருக்கணும், எண்ணெய் குறைவா இருக்கணும். முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சு சாப்பிடலாம், இதுலயும் அதே ரூல் தான், உப்பு எண்ணெய் குறைவா இருக்கணும். மரவள்ளி கிழங்கு கூட வேக வச்சு சாப்பிடலாங்க, உருளைக்கிழங்கு சாப்பிட முடியாது, ஆனா மரவள்ளி கிழங்கு கொஞ்சமா வேக வச்சு சாப்பிடலாம், உப்பு சேர்த்தாங்க. மற்றபடி சூப்பு, கேரட்டு இதெல்லாம் வந்து சேர்த்து சூப்பு செஞ்சு அந்த சூப்பை நம்ம சாப்பிடலாம், கேரட் அவாய்ட் பண்ணிட்டு. என்னன்னா தக்காளி, உருளைக்கிழங்கு, கீரைகளும் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கோம் டோட்டலாவே. முள்ளங்கி சாப்பிடலாம், வெள்ளரிக்காய் சாப்பிடலாம், கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சமா சாப்பிடலாம், காலிஃப்ளவர், லெட்யூஸ் கீரை இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் பொட்டாசியம் குறைவு. பழங்கள்ல வந்து ஆப்பிள், பைனாப்பிள் சாப்பிடலாம். ஆக மொத்தம் நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது டெய்லி பால் பொருட்கள், எல்லா பருப்பு வகைகளும் அவாய்ட் பண்ணும் எக்ஸப்ட் பாசிப்பருப்பு, எல்லா நட்ஸ் வகைகளும் அவாய்ட் பண்ணும். நிலக்கடலையில ஆரம்பிச்சு பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, எல்லா நட்ஸ் வகைகளும் அவாய்ட் பண்ணணும். தக்காளி, உருளைக்கிழங்கு, கீரை அவாய்ட் பண்ணணும். எண்ணெய் குறைவா இருக்கணும், உப்பு குறைவா இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருதுங்களா, நம்மளால கண்டினியூ பண்ண முடியும், நல்ல உணவு சாப்பிட முடியும், கிட்னி ஃபெயிலியர் இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னாங்க இன்னைக்கு எஃபெக்டிவான மருந்துகள் வந்துருச்சுங்க. ஆரம்ப கட்டத்துல கண்டறிஞ்சோம் அப்படின்னா இதை வந்து நம்ம முழுமையா, அதாவது ஃபில்ட்ரேஷன் குறைஞ்சா கூட, கிரியேட்டின் அளவுகள் அதிகமானா கூட அதை குறைக்கக்கூடிய வகையில நல்ல நல்ல மருந்துகள் இப்ப வந்துருச்சு. அதனால வந்து முதல்ல சீக்கிரமா இதை கண்டறியறது ரொம்ப முக்கியம். கண்டறிஞ்சு அதற்குரிய உணவு மாறுபாடுகள், பழக்க வழக்கங்கள், டயட்டு, டேப்லெட்ஸ் இதை கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், கிட்னி செயலிழப்பு ஏற்படாம ரொம்ப நாள் ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆக இந்த 10 அறிகுறிகள் மற்றும் இந்த டெஸ்டுகள் குறித்த புரிதல் எல்லாருக்கும் தேவை. நன்றி, வணக்கம்.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஸ்டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மல் விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 ஏழு ஏழு தலைமுறைக்கும் எங்க குடும்பமே இந்த ஊர்ல தான் இருக்குன்னு சில பேர் பேசுறத கேட்டிருப்போம். அப்ப எத்தனை வருஷமா அவங்க ஒரு ஊர்ல இருக்காங்க? அதே சமயம் ஒரு தலைமுறைங்கிறது எத்தனை வருஷம் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு தலைமுறைங்கிறது 33 வருஷத்தை குறிக்கும். அப்ப ஏழு ஏழு தலைமுறைங்கிறது சுமார் 231 வருஷத்துக்கும் மேல. இனி யாராவது நம்ம கிட்ட வந்து நான் ஏழு ஏழு தலைமுறையா இங்க இருக்கன்னு சொன்னா நாம கேக்குற கேள்வி கண்டிப்பா என்னவா இருக்கும்? 231 வருஷத்துக்கும் மேல இந்த ஊர்ல இருக்கீங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது. வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பை.

0: கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சி, மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: SAFM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறேன் நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த வாரம், அதாவது திங்கக்கிழமையில இருந்து அடுத்து இன்னும் ஒரு 6 நாட்கள் உங்க கூட வந்து தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் நாங்களுமே வந்து ஜாயின் பண்ண போறோம். நான் நித்யஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரேப்.
1: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் 1 மணி நேரம் நமக்காக பேசுவாங்க. சரி, இன்னைக்கு நீங்க என்ன பேசலாம்னு வந்திருக்கீங்க?
2: இன்னைக்கு வந்துட்டு ஒரு விலங்குகள் பற்றி ஒரு கதை.
1: சரி, ஓகே, கதை அப்படின்னு சொல்லியாச்சு, என்ன கதைன்னு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி அன்னைக்கே நம்ம வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுட்டு போனோம், அதாவது இங்கிலாந்து டீமுக்கும் இந்தியா டீமுக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு. அதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே நிறைய பேருக்கு இருந்துச்சு. அந்த ஒரு மேட்சோட வின்னர் யார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம

0: ஜான்ஹோரே தம்பி நம்மளுக்காக தெளிவாக சொல்ல போகிறாங்க.
1: ஜெயிச்சது இந்தியா அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இங்கிலாந்து தான் ஜெயித்தாங்க. அதாவது இந்தியா தான் முதல்ல பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேட்டிங் ஆடி முதல்ல அபிஷேக் சர்மாவும் சூரியவம்சியும் இறங்கினாங்க. இறங்கி நல்லா விளாடுவாங்கன்னு பார்த்தேன். நான் நினச்ச மாதிரி அபிஷேக் சர்மா ஒரு 24 பாலுக்கு 43 அடித்து அவுட் ஆகிட்டாங்க. சூரியவம்சி அவ்வளோதான், சூறாவளி இறங்கிருச்சுடா பார்த்துக்கலாண்டா, எப்படியோ ஒரு 100 போட்டுருவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா 10 பாலுக்கு 14 அடித்து அவுட் ஆகிட்டாங்க. அடுத்து இஷான் கிஷன், ஸ்ரேயா ஷயர், சிவம் தூபே, அதுக்கப்புறம் திலக் வர்மா வந்துட்டு கடைசி ஓவரில் 6-4 நல்லா அடித்தாங்க. அவங்க நாட்டை விட்டு அதுக்கப்புறம் அவங்க மட்டும்தான் நாட்டை விட்டா இருந்தாங்க, வேறெல்லாம் அவுட் ஆகிட்டாங்க. அப்படியே எங்கிட்ட இங்கிலாந்து சைட் பார்த்தோம் அப்படின்னா ஃபில்ஸ் ஆல்ட்டும் ஜாஷ் பட்லர் ரெண்டு பேரும் இறங்கினாங்க. அதில் அவங்க ரெண்டு பேருமே 0 அவுட் ஆகிட்டாங்க. அப்போ நான் பார்க்கும்போது அவ்வளோதான் ஜாலியாக இருக்கும் போல், அவங்களாம் அவுட் ஆகிட்டே இருக்காங்கன்னு பார்த்தா ஜேக்கப் அத்தியல் இருக்கார்ல, அவர் 76 அடித்து சும்மா அப்படியே அடிச்சுட்டே இருந்தார். நாட் அவுட்டு பால் மட்டும் இருந்திருந்தால் இன்னும் செஞ்சுரி அடிச்சிருப்பார். அப்படி அடித்து எப்படியோ இந்தியா வந்துட்டு 190 அடித்தாங்க. ஆனால் இங்கிலாந்து ஈஸியாக செஸ் பண்ணிட்டாங்க, அதாவது 191.
0: சரி ஓகே, 1st மேட்ச்சில் யாருக்குமே பாயிண்ட் கிடைக்கலன்னா என்ன, 2nd மேட்ச்சில் இங்கிலாந்து டீமுக்காவது ஒரு பாயிண்ட் கிடைக்கணுமே அப்படின்னு இங்கிலாந்து டீமே வந்து ஒரு சூப்பராக வந்து விளையாண்டதுனால அவங்களுமே அந்த ஒரு மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னும் 3 போட்டிகள் பேலன்ஸ் இருக்குல்ல, அதில் பார்ப்போம் யார் யார் எந்தெந்த டீம் மாறப்போகுது, எந்த டீம் முன்னாடி போக போகுது, எந்த டீம் பின்னாடி போக போகுது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில் என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு பாகம் 2 தான் விளையாட போகிறோம். அதாவது இந்த கேம் எப்படின்னா, நாங்கள் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சொல்லிடுவோம், நடுவில் அந்த ஃபில் இன் த பிளான்ஸ் மாதிரி நேயர்கள் அதை வந்து ஃபில் பண்ணி ஒரு 5 தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும். அந்த வகையில் நேயர்களுக்கான முதல் கேள்வி, பா குறில தொடங்கி இம்முல முடியக்கூடிய 5 தமிழ் வார்த்தைகள் சொல்லணும். இந்த ஒரு கேமில் கலந்துக்க ஆசைப்படுற நேயர்கள் 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான டேவுமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக ஊரக வளர்ச்சி தினம் அப்படிங்கிறது, அதாவது கிராமப்புறங்களோட முன்னேற்றத்திற்காக இந்த ஒரு தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுது. உலகத்தில் ஒரு 80% ஏழை மக்கள் வந்து கிராமப்பகுதிகளில் தான் வசிக்கிறாங்களாம், வாழ்கிறாங்களாம். ஏன்னா அங்கே அவங்களோட தினசரி சம்பளம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால அதிக வறுமையெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே சமமான கல்வி, வேலை, சுகாதாரம், இந்த 3 முக்கியமான விஷயங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் ஐநா சார்பில் ஜூலை 6 உலக ஊரக வளர்ச்சி தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இணைய வசதி பயன்படுத்திக்கிட்டு இருந்தவங்களோட எண்ணிக்கையுமே குறைவாக வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு ஊரக பகுதிகளிலையுமே சரி அதிகரிச்சுட்டே வர்றதுனால அந்த ஒரு முன்னேற்றம் அப்படியே தொடரணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக இன்னொரு மேட்சை பற்றின ஒரு ரிசல்ட்டையுமே தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிரான்ஸ் டீமுக்கும் பராகுவே டீமுக்கும் இடையில ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஒன்று நடந்துச்சு. அதில் பிரான்ஸ் டீம் வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் அதாவது காலிறுதிக்கு வந்து முன்னேறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலுமே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபிலடெல்ஃபியா அப்படிங்கிற ஒரு நகரத்தில் நடந்த ரவுண்ட் 32 போட்டியில் வந்து பிரான்ஸ் அப்புறம் வந்து பராகுவே அணிக்கு இடையிலான ஒரு போட்டி நடந்துச்சு. இதில் பிரான்ஸ் டீம் வந்து ஒரு கோல் எடுத்து அவங்க அந்த ஒரு போட்டியில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டத்துக்கு இடையிலேயே வந்து பிளேயரை தள்ளி விட்டு இடையில ஒரு சின்ன வார்த்தை மோதல் எல்லாமே நடந்து அதுக்கப்புறம் ரெஃப்ரி வந்து சமாதானப்படுத்தி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஃபுட்பால் மேட்ச்லேயுமே வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருந்தும் பிரான்ஸ் டீம் வந்து முன்னேறி போயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக டாக்டர் படத்திலிருந்து ஒரு பாடலுமே வந்துட்டு இருக்கு, அதையும் கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:16 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, அடுத்ததா நம்ம வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். அதாவது பால தொடங்கி இம்மல முடியக்கூடிய 5 தமிழ் வார்த்தைகள், அதை சொல்றதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க?
1: குறில
0: வரணும், நெடில வரக்கூடாது.
1: பரலோகம்.
0: பரலோகம் 2. அப்புறம்
1: பதம்.
0: பதம்
1: பந்தம்.
0: பந்தம் தான் சொல்லிட்டீங்களே, இது ரெண்டாவது பந்தமா?
1: அப்படியா, சரி மாயா பரவி.
0: ஓகே,
1: அப்புறம்
0: இன்னும் ரெண்டு வார்த்தை சொல்லிட்டா நீங்க வின் பண்ணிடலாம். குறில்னு நாங்க சொல்லிதானக்கா சொன்னோம். பரவாயில்ல, நீங்க 3 வார்த்தையும் சொல்லிருக்கீங்க. ஓகேக்கா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகேக்கா, வாழ்த்துக்கள்க்கா.
2: ஹாப்பி பர்த்டேக்கா.
0: எந்த
1: நன்றி.
0: ஓகேக்கா, நன்றி. ஓகே, நம்ம தமிழரசி அக்காவுக்கு இன்னைக்கு பர்த்டேனால ஸ்பெஷலாக நம்ம கிட்ட கால் பண்ணி பாடலுமே கேட்டிருக்காங்க. அந்த ஒரு பாடலுமே அடுத்ததாக வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நேயர்களும் நிறைய பேர் வந்து மெசேஜ் மூலமாக பதில் அனுப்பியிருக்காங்க. பாமன்லேருந்து நம்ம தீனா அண்ணா வந்து பட்டம், பம்பரம், படம், பள்ளம், பணம், அப்புறம் வந்து பரமபதம் அப்படின்னு வார்த்தைகள் அனுப்பி அவங்களுக்கான ஒரு பாடல் வந்து கிங் ஆஃப் கோதா அப்படிங்கிற படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தூத்துக்குடியிலேருந்து நம்ம சாதிக்கண்ணாவும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. படம் அப்புறம் பாடம் அப்படின்னு நெடில் எழுத்தும் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அது கிடையாது, நம்ம குரில் மட்டும்தான் கேட்டிருந்தோம். அதனால பந்தயம், பகிர்மானம், அப்புறம் பம்பரம் அப்படிங்கிற வார்த்தைகள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொருத்தவங்க யாசின் அக்கா முஸ்லீம் தெருவிலிருந்து பழம், படம், பணம், பந்தயம், பம்பரம், பயணம், பரிசும், அப்புறம் வந்து பக்கம், பருவம் அப்படின்னு இன்னொரு வார்த்தை, ஒரு பாதம் அப்படிங்கிற நெடில் வார்த்தையுமே அனுப்பியிருக்காங்க. ஆனால் அது கணக்கில் கிடையாது, குறில் எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து கணக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு நெடில் வார்த்தைகளில் நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறதுனால அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வா அதாவது நெடில் எழுத்துல தொடங்கி இம்முல முடியக்கூடிய 5 தமிழ் வார்த்தைகள் சொல்லணும். இந்த ஒரு கேமில் நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரே தம்பியுமே இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறாங்க அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம்.
2: ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிட்டுக்குருவி ஒன்று வாழ்ந்துருந்துச்சான். அப்படி அது வாழ்ந்து வரும்போது அதுக்கு ரொம்ப ஒரு அதோடைய முட்டைகளெல்லாம் ஒரு குட்டியானை வந்துட்டு எப்பயும் ஆட்டிக்கிட்டே இருக்குமா. அதனால் அந்த குருவி போய் அந்த யானையிட்ட போய் சொல்லிச்சான், இந்த மாதிரி பண்ணாத, ஏன்னா என்னுடைய முட்டைகள் கீழே விழுந்துச்சு அப்படின்னா உடஞ்சிரும், அதனால் என்னால் திரும்ப முட்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். அதோட அந்த யானை அந்த யானை குட்டியும் அதெல்லாம் என்னால் முடியாது, நான் அப்படி தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேலே தானே கூடு வச்சுருக்கோம், அந்த மரத்தை ரொம்ப நேரமாக முட்டிக்கிட்டே இருந்துச்சான். அதனால் ஒரு முட்டை உருண்டு கீழேயே விழ பார்த்துருச்சான். டக்குன்னு அந்த குருவி பிடிச்சி ஏதாவது உன்னை பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதோடைய முட்டையை பத்திரமா ஒரு வேற ஒரு புதற்குள்ளே வச்சுட்டு அது தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளத்துக்கு போகுது. அங்கே போகும்போது அங்கே தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது உள்ளேருந்து ஏதோ வர்ற மாதிரி ஃபீல் ஆகி டக்குன்னு பறந்துடுது. பார்த்தா ஒரு முதலை ஒன்று வெளியே, சார் ஜஸ்ட் மிஸ்ட்டு உன்னை சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீ சாப்பிட பார்க்குற, நான் தண்ணி தானே குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஏரி என்னோடையது, இந்த ஏரியில் வர எல்லா விலங்குகளும் எனக்கு உணவாகணும், வேணும்னா இப்போ தண்ணி குடிச்சுக்க, ஆனால் நீ அப்புறமா எனக்கு உணவாகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிட்டுக்குருவி சொல்லிச்சான், இல்லை எனக்கு தண்ணியே வேணாம், நான் என் கூடுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சான். இதுக்கப்புறம் என்னென்ன இருக்கும்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே, கதையோட தொடர்ச்சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தரை வந்து மறந்துட்டோம், அதாவது பதில் சொன்னவங்க நேயர்களில் வந்து தென்காசியிலிருந்து நம்ம செல்வன் அண்ணாவும் மெசேஜ் மூலமாக பதில் சொல்லியிருக்காங்க. படம் பணம் பழம் பழம், அப்புறம் ரெண்டு பழம் இருக்கு இல்லையா, பழம் ஒன்று பழம் ஒன்று, அப்புறம் வந்து பயம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச அஞ்சு தமிழ் வார்த்தைகளையுமே வந்து அனுப்பியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்ததாக இப்போ வந்து சொல்ல போகிற ஒரு பயறு வகை அப்படிங்கிறது பலர் வந்து பார்த்துருப்போம், ஆனால் அதோட பேர் அப்படிங்கிறது கேள்விப்படாததாக இருக்கும். நானுமே வந்து அதோட புகைப்படம் பார்த்ததுமே இந்த ஒரு விஷயந்தான் வந்து எனக்குமே தோணுச்சு. அப்படி ஒரு பயிறு வகையோட பேர் தான் வந்து அட்சுக்கி பயிறு, அதாவது இதை தமிழில் வந்து வெள்ளை பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு என்னவோ சிவப்பு நேரத்தில் தான் இருக்கும். ஊட்டச்சத்துக்களோட களஞ்சியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு உணவுப் பொருட்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது புரதச்சத்து நிறைஞ்ச ஒரு பயிறு வகையும் கூட. இந்த ஜிம் போகிறவங்க, அப்புறம் வீட்டிலேருந்து உடற்பயிற்சி செய்கிறவங்க, குறிப்பாக வந்து வெயிட் யார் யாருக்கெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கணுமோ அவங்களுக்கு இந்த ஒரு பயிறு வகை அதிக அளவு உதவி செய்யுமா. இயற்கையாகவே இந்த அட்சுக்கி பீன்ஸில் வந்து கொலஸ்ட்ரால் அப்புறம் சோடியம் இது ரெண்டுமே குறைவாக தான் இருக்கும். அதே சமயம் அதிகப்படியான பொட்டாசியம் நார்ச்சத்தும் இருக்கிறதுனால நல்ல கொலஸ்ட்ராலுமே அளவோட சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது, அதாவது இந்த ரத்த அழுத்தத்தை பராமரிக்க உதவுது. பிளட் சுகரையுமே வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர குறைஞ்ச கிளைசமிக் குறியீடு இருக்கிறதுனால சர்க்கரை அளவு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு திடீர்னு அதிகமாகும் குறைவாகும் அந்த ஒரு பிரச்சனையை தடுத்து சீராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பர்டிகுலராக அமினோ அமிலம் அப்புறம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்குமே ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய பயிர் வகை அப்படிங்கிற மாதிரியும், இது வந்து குறிப்பாக வந்து புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பயிர் வகையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 24 வகை ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது இருக்குமா, அதனால உடம்புல ஏற்படக்கூடிய தேவையில்லாத அலர்ஜி பிரச்சனைகளையும் குறைக்கிறது மட்டும் இல்லாமல் செல் சேதம், நம்மளோட உடல்களில் வந்து செல்களோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு இந்த ஒரு பயிறு வகை உதவி செய்யுது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து நேயர்கள் கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சொல்லுங்க.
1: டாபிக் பேசுறேன்.
0: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக வா அப்படிங்கிற நெடில் எழுத்துல தொடங்கி இம்முல முடியக்கூடிய அஞ்சு தமிழ் வார்த்தைகள் சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் சொல்ல
1: ஆரம்பிங்கண்ணா.
0: ஓகே.
1: பானம்.
0: ஓகே.
1: வாலிபம்.
0: வாலிபம். ம், ஓகே. ஓகேண்ணா, ஓகே. அஞ்சு தமிழ் வார்த்தையிலையும் கரெக்டாக சொல்லிட்டீங்களே. சரி, ஓகே. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்கண்ணா.
1: மேடம், தலைவன் தலைவிலிருந்து ட்ரெண்டிங் சாங் கொடுத்துருங்க.
0: ஓகேண்ணா, ஓகே, கண்டிப்பாக கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
1: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
0: ஓகே, தூத்துக்குடியில இருந்து நம்ம சாதிக்கண்ணா தான் வந்து பேசினாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அஞ்சு தமிழ் வார்த்தைகள் சொன்னாங்க. நேயர்கள் யாராவது இந்த ஒரு வார்த்தை விளையாட்டு பாகம் ரெண்டு கேம்ல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்த டாபிக் என்ன கேட்க போறோம் அப்படின்னா, த குறில தொடங்கி தீல முடியக்கூடிய அஞ்சு தமிழ் வார்த்தைகள் தான். இந்த ஒரு வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது. நேயர்கள் யாராவது இந்த கஷ்டம் தெரியாம ஜாலியா வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட தமிழ் வார்த்தைகளை சொல்லிட்டு ஜாலியா பாடலும் கேட்டுக்கலாம். சரி, அடுத்ததா நம்ம ஜான் ஹோரே தம்பியும் ஒரு கதை ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு விலங்குகள் பத்தின ஒரு கதை. அந்த கதையில என்ன ஆச்சு அப்படிங்கறத இப்போ தெரிஞ்சுக்கலாம்.
2: அதுக்கப்புறம் இந்த குருவி நினைச்சிச்சா, இங்கே பார்த்தா இந்த குட்டியான வந்துட்டு நம்மளை ரொம்ப கோவப்படுத்துது. அந்த தண்ணி குடிக்கலான்னு போனால் அந்த முதல்ல வேற நம்மளை சாப்பிட பார்க்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அதோடைய நண்பனான கழுகுக்கிட்ட போகுது. கழுகிட்ட போய், எனக்கு இப்படி கொஞ்சம் தொந்தரவாக இருக்குது, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கழுகு சொல்லிச்சான், வேணும்னா உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், அந்த ஐடியா படியே பண்ணு. அதுக்கு நீ முதல்ல ஆளு மர விழுதுகளை நீ ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கழுகு சொன்ன மாதிரியே அந்த குருவியும் மற்ற விலங்குகளோட சேர்ந்து அந்த ஆளு மர விழுது இருக்குல்ல, அதை ஒன்றா கட்டிக்கிச்சான். ஒரு பெரிய இது, அதாவது பெரிய கயிறு மாதிரி கட்டிக்கிச்சான். அதுக்கப்புறம் வேணும்னா கயிறு இருக்கிற போட்டியை வச்சு அவங்கள நம்ம பாடம் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குருவி, நான் அவங்கள பழி வாங்கணும்னு சொன்னால் கயிறு இழுக்கிற போட்டியை வச்சு என்ன பண்ண போறீங்க, அவங்கள என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ நினைக்கிறது இல்லை, நான் வேணும்னா நீ சொல்கிறது வேறு மாதிரி, அது விளையாட்டு. இப்போது சொல்லிக் கொடுக்க போகிறது அவங்களுக்கு பாடம், இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீ போய் வேக வேகமாக அந்த குட்டியானிட்ட போய் கயிறு இழுக்கிற போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லிச்சான். அதோட அந்த யானைக்கிட்ட போய் இந்த குருவி கேட்டுச்சான், என்னோட கயிறு இழுக்கிற போட்டி வரியான்னு. அதோட உன்னை நான் ஊதுனாலே நீ பறந்துடுவ, என் கூட நீ இழுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் நாங்கள் டஃப்பாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறை அதோடைய தும்பு கையில் கட்டிக்கிடுச்சான். கட்டிக்கிட்டு இந்த சைடு அந்த முதல்ல இருக்குல்ல, அந்த முதல்ல கிட்ட போய் கயிறு இழுக்கிற போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிச்சான். ஐய, உன்னை நான் சுண்டி விட்டாலே பறந்துடுவேன், நீ என்கிட்ட வந்து பண்ணியான்னு சொல்லி சொல்லும்போது இதுவும் அந்த யானை பிடிச்சிருக்குல்ல, அந்த கயிறை இதுவும் பிடிச்சிருச்சான். அதோட சரி இழுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் இங்கிட்டு இங்கிட்டு இழுத்தாங்களாம். இங்கிட்டு யானை என்ன நினச்சிச்சு, இங்கிட்டு குருவி தான் இருக்குன்னு. முதல்ல நினச்சிட்டு இங்கிட்டும் குருவி தான் இருக்குன்னு. அதோட ரெண்டு பேரும் நினச்சாங்களே, என்னடா இது, குருவி இவ்வளோ பவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் இழுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். அதாவது யானையும் இந்த முதலையும் தான் சேர்ந்து இழுத்து விளாண்டுட்டுருக்கு. குருவி வட்டில் பறந்து இப்படியே நின்றுட்டுருக்கு. அதோட என்ன, உங்களுக்கு இவ்வளோதான் பவரா, என்னால் இழுக்க முடியுது அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுக்கவும் இரண்டுக்கும் கோவம் வந்து இன்னும் இழுக்க ஆரம்பிச்சிருச்சான். அதுக்கப்புறம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, ஓகே. இழுத்ததில் யார் வின் பண்ணியிருப்பாங்க, இல்லை கதையோட முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இப்போலாம் வந்து நிறைய குழந்தைகளுக்கு சின்ன வயசுலே, அதாவது 10 வயசுல இருந்தே நீரிழிவு நோய், அதாவது இந்த சுகர் அப்படிங்கிறது வந்துடுது. அதுக்கு காரணம் குழந்தைங்க வந்து நிறைய இனிப்புகள், அதாவது சாக்லேட் வந்து நிறைய சாப்பிடுவாங்க, ஸ்வீட்ஸ் வந்து நிறைய எடுத்துப்பாங்க, அது சாப்பிட்றதுனால தான் அப்படின்னு பலர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதை தவிர நிறைய ரீசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று மரபுப்படி வர்றது. அப்படி இல்லைன்னா சில குழந்தைகளுக்கு வந்து உடம்போட நோய் எதிர்ப்பு அமைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து இன்சுலினை உற்பத்தி செய்யக்கூடிய செல்களை வந்து தாக்குமா, இதனால டைப் 1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டயபெட்டிஸ் வர்றதுன்னு சொல்றாங்க. இதுதான் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் வரக்கூடியது, அதாவது இந்த டைப் 1 அப்படிங்கிறது. இதை தவிர இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு வந்து சிலர் வந்து ஓவர் வெயிட்டாக வந்து இருப்பாங்க, அதாவது வயசுக்கு மீறின உடல் எடையோட அவங்களுக்கு வந்து அந்த உடல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ஓவர் வெயிட்னாலையும் தேவையான எக்ஸசைஸ் இல்லாததுனாலையும் டைப் 2 டயபெட்டிஸ் வந்து வருமா. இனிப்புகள் மட்டுமே வந்து சொல்லிட முடியாது, அதை தவிர நிறைய உணவுகள்,

அதாவது கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கட்டும், அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய கடை உணவுகளாக இருக்கட்டும், இதனாலையுமே வந்து டைப் 2 டயபிட்டிஸ் வந்து அதிகமாகுது. தினசரி வந்து இந்த ஓடி ஆடி விளையாடுறது, அப்புறம் வந்து ஃபுல்லாக பாடியை வந்து ஆக்டிவில் வச்சுக்கும் போது இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக தடுக்க முடியும். கூடவே வந்து இதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அடிக்கடி தாகம் எடுக்கிறது, இல்லை வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, எடை வந்து திடீர்னு கம்மியாகிறது, இல்லைனா வந்து அதிக பசி எடுக்கிறது, சோர்வு, இது எல்லாமே வந்து இந்த ஒரு சுகருக்கான அறிகுறிகளாக சொல்லப்படுது. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாக்டர் கிட்ட தேவையான ஆலோசனைகள் எடுத்துக்கணும். நம்மளால் டெய்லி செய்ய முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, சமச்சீரான உணவு எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இனிப்பு உணவுகளை அளவோடு சாப்பிட்றதா இருக்கட்டும், அப்பப்போ சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்கிறது, அப்புறம் வந்து வயசுக்கு ஏற்ற வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த ஒரு சுகர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை சின்ன வயசுலேயே வந்து குழந்தைகளுக்கு கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளுக்கு வருஷம் வருஷம் அது அடிக்கடி கண்டிப்பாக வந்து இந்த மெடிக்கல் செக்அப் அப்படிங்கிறது எடுக்கணும். ஏன்னா வந்து அது அரசு மருத்துவமனைகள்லேயே கூட வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம், ரேட்டு வந்து அமௌண்ட்டு வந்து அதிகமாகுது அப்படிங்கிற பட்சத்தில், அதனால் வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த மெடிக்கல் செக்அப் அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்லிட்டு, அடுத்ததான் நம்ம சாதிக்கண்ணா கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு. தலைவன் தலைவி படத்திலிருந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வரை தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அதை எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:49 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானு தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேப்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே வந்து கதையோட முடிவு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கூட வந்து பகிர்ந்துக்க போறாங்க. அது என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி சொல்லுங்க.
1: அதுக்கப்புறம் இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த யானை நினச்சிச்சான், ஒருவேளை இவங்கள்ட்ட மூணு தப்பாக போச்சு போல, குருவின்னு நினச்சி ரொம்ப இழுத்தேன் ஆனால் என்னால் இழுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த முதலையும் இதே நினச்சிச்சான், இவங்க இந்த குட்டி குருவிக்கு இவ்வளோ பவரா, நம்ம இது கூட இனிமேல் சண்டை போடக்கூடாது, ஒருவேளை இது நம்மளை ஏதாவது பண்ணினாலும் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹே சிட்டு குருவியே என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே நேரத்துலேயே சொன்னாங்களாம். சொல்லும்போது சரி அப்போது இனி நீ என்னுடைய முட்டைகளை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு முதலையை பார்த்து சொல்லிச்சான். அப்போ நீ இனிமே என்னைய தண்ணி குடிக்க விடணும் அப்படின்னு சொல்லும்போது சரி இந்த ஏரியவே உனக்குன்னு மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டுமே வேறு வேறு காட்டுக்கு போயிருச்சான். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அறிவு இருந்தால் போதும், மற்ற எல்லா விஷயங்களையும் ஈஸியாக பண்ணிடலாம்.
0: கண்டிப்பாக எல்லா ஒரு இடத்துலையுமே நம்ம பயன்படுத்த வேண்டியது அது ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக நேயர்களுக்கான கேள்வி. தாளை ஆரம்பித்து அதாவது குறில் எழுத்தில் ஆரம்பித்து தீயில முடியக்கூடிய 5 தமிழ் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நேயர்களுக்காக அதை வந்து 3 வார்த்தைகள் அப்படின்னு கம்மி பண்ணியிருக்கோம். தாளை ஆரம்பித்து தீயில முடியக்கூடிய 3 தமிழ் வார்த்தைகள் உங்களுக்கும் தெரியும்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததாக 10th முடிச்சுட்டு ஒரே ஒரு டிப்ளமோ படிப்பு படித்தா போதும், இன்ஜினியருக்கு நிகரான ஒரு வேலை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன படிப்பு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது ஆர்கிடெக்சுரல் அசிஸ்டன்ஷிப், அதாவது கட்டிட வடிவமைப்பு அப்படிங்கிறது தமிழில் சொல்லுவாங்க. இதுக்கு தான் இன்ஜினியரிங்கில் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் எடுத்து படிச்சிடலாமே அப்படின்னு கேட்டால், இப்போது நான் சொல்லிட்டு இருக்கிறது அந்த ஒரு இன்ஜினியருக்கான ஒரு அசிஸ்டன்ஷிப் படிப்பு. இதுலேயுமே வந்து இன்ஜினியரிங்க்கு நிகரான இன்டீரியர் டிசைனிங், அதாவது கட்டட வரைபடம் வந்து, அதாவது அதை வந்து இங்கிலீஷில் வந்து பில்டிங் டிராயிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான படிப்புகள் அவங்களுக்கு வந்து ஈக்குவலாக பாடங்கள் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. டிப்ளமோ படிப்பு 3 வருஷம் படிக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஆர்கிடெக்ட்ஸ்க்கு உதவக்கூடிய தொழில்நுட்ப திறங்களை இந்த ஒரு படிப்பு மூலமாக கற்று தருவாங்க. இன்னும் சர்வே எடுக்கிறது, கட்டடங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உதவி செய்கிறது, மெட்டீரியல் செலக்ட் பண்ணி அதுக்கான தரக்கட்டுப்பாடை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, அப்புறம் 3D மாடல் கிரியேட் பண்ணுறது, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளேயே இருக்கும். நிறையா அதை பற்றின பாடங்கள் எல்லாமே சொல்லித்தருவாங்க. PWT அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு பொதுப்பணித்துறை, அதாவது அதில் வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம், அப்புறம் வந்து ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் கிடைக்கலாம், இன்டீரியர் டிசைன், இதுக்கப்புறம் நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது கம்பெனிஸில் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேறணும், நான் வந்து நல்லா நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் இந்த மாதிரி அசிஸ்டன்ஷிப் பதவிகளில் இருந்து தான் நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து அந்த அடிப்படையிலேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு படிப்பையுமே வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். நிலமா இருக்கீங்களா?
0: சொல்லுங்கண்ணா, நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்ப்பா. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய மாலை பொழுதுகள் எல்லாம்?
0: இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா தானா போயிட்டு இருக்கு?
2: என்ன
0: கேம் அப்படிங்கறது தெரியுமா?
2: இன்னைக்கு
0: வந்து நாங்க தமிழ் வார்த்தை விளையாட்டு பாகம் 2 வந்து விளையாண்டுட்டு இருக்கோம். தமிழ் எழுத்துக்கள் வச்சுதான் நாங்கள் வந்து முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சொல்லுவோம். நடுவில் நீங்கள் தான் ஃபில் இன் த பிளான்ஸ் மாதிரி ஃபில் பண்ணி ஒரு 3 வார்த்தைகள் இப்போ சொல்ல போகிறீங்க.
2: சரி சரி.
0: ஓகே. தா குறில ஆரம்பித்து தீயில முடியக்கூடிய 5, அதாவது 3 தமிழ் வார்த்தைகள் போதும்.
2: 3 வார்த்தைகள். தா ஆரம்பித்து தீ. ஓகே. சன்னியாசி.
0: இல்லைனா தாவில் ஆரம்பித்து தீயில முடியணும்.
2: நெடில்சா.
0: தானா தா?
2: தகுதி அப்படின்னா
0: அது எப்படி தீல முடியுதோ அது மாதிரி.
2: தம்பதி.
0: ஆ தம்பதி. கொஞ்சம் கஷ்டம் தான், யோசிச்சீங்கன்னா பதில் கிடைச்சிடும்.
2: ஆமா தம்பதி ஒண்ணு சொன்ன.
0: ஆனா டைம் போயிட்டு இருக்கு, வேமா சொல்லுங்க.
2: எனக்கு டக்குன்னு ஒண்ணுதான் வருது, மூணு என்ன சொல்லுவேன், ஏதாவது எடுத்துக்கொடுங்களேன்.
0: ஆல்ரெடி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், இன்னொன்னு வந்து தகுதி ஒண்ணு சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் தந்தி அந்த ஒரு வார்த்தை இருக்கு.
2: தந்தி இருக்கு.
0: என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு இந்த சாங் எடுக்கிறீங்களா? சரி, எனக்கு சிக்ஸ் ஸ்ரீராம் அவர்களுடைய ஏதாவது ஒரு புது சாங் நீங்களே தேடி கண்டுபிடிச்சு
0: போட்டுருங்க. கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
2: தேங்க்யூ சோ மச் பா, பை பை.
0: ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தையோடையும் நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் இன்னும் நம்ம வந்து மூணு வார்த்தைகள் கேட்டிருந்தோம். இதை இந்த மாதிரி ஒரு கேமில் நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக கால் பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வார்த்தைகள் கிடச்சிரும். அதாவது நானே வந்து அதுக்கான விடையை வந்து சொல்லிடுறேன். ஒன்று தகுதி, அப்புறம் தந்தி, தலை விதி, அப்புறம் தண்டனை விதி, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. அண்ணா சொன்ன தம்பதியும் சேர்த்து மொத்தமாக அஞ்சு வார்த்தைகளே வந்துருச்சு. இந்த ஒரு கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் கோரேப் தம்பியுமே வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க.
1: பை பை கா.
0: ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் திரும்பவும் இனிய ஒரு மாலை வணக்கத்தை சொல்லி 6 to 7 மணிக்கு வந்து உங்க கூட இன்னைக்கான நிகழ்ச்சியில கடலோடு விளையாடு நிகழ்ச்சி தான் ஜாயின் பண்ணி பேச போறது நான் நித்யஸ்ரீ. அப்புறம் நம்ம கூட பேசுறதுக்காக ஜாபீர் கிடையாது, வேற ஒருத்தவங்க இருக்காங்க. சரி, உங்களோட பேரு அப்புறம் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: என் பேரு கோவர்த்தன். நான் சந்தேகத்திலிருந்து வரேன்.
0: சரி ஓகே, எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க?
1: மண்டபம் ஊராட்சி ஒன்றிய தொகவழி பாமன்.
0: சரி ஓகே, பாமனில் சூப்பராக படிப்பீங்களா?
1: ஆ
0: சரி ஓகே. இன்றைக்கி எந்த ஒரு பர்பஸ்க்காக இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க சொல்லுங்கள்.
1: கதை பேசுறதுக்காக.
0: ஆ சரி ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு கதையை வந்து ஒரு அருமையாக வாசித்து காட்டுங்க. சூப்பராக
1: ஓகே.
0: ம்,
1: கொட்டம்பூச்சி இட்டலி, ரெண்டு நாள் விடாத மழை, ஆட்டம் முட்டால் இனியா, மறுநாள் இன்னும் மறை வரவில்லையே, இனியாவுக்கு வருத்தம், அப்பாடா மழை வரவில்லை, அம்மாவுக்கு நிம்மதி, சமைக்க ஆரம்பித்தார். இனியா தோட்டத்திற்கு வந்தால் ஈரமான மண்ணை கிளறினாள். இனியா இங்கே வா, அம்மாவின் குரல் கேட்டது. இனியா ஓடி வந்தாள். அந்த சின்ன டம்ளர் எடு என்றார் அம்மா. இனியா கையை கழுவினாள், டம்ளர் எடுத்து வந்தாள். டம்ளர் இட்டலி செய்யலாமா என்றார் அம்மா. ஐ, துள்ளி குதித்தால் இனியா. அம்மா டம்ளரில் மாவை ஊற்றினார், இட்டலி சட்டியில் வைத்தார், தேங்காய் சட்னி அரைத்தார். இனியா மீண்டும் தோட்டத்திற்கு வந்தாள். ஒரு ஐடியா வந்தது. வீட்டிற்கு உள்ளே ஓடினாள், கொட்டாங்கோச்சி எடுத்தாள், ஒரு பெரிய தட்டியும் எடுத்தாள். தோட்டத்திற்கு வந்தாள், ஈரமான மண்ணை அள்ளினாள், கொட்டாங்கொச்சியில் வைத்து அழுத்தினாள், தட்டில் கோத்தி எடுத்தாள். ஐ, கொட்டாங்கொச்சி இட்டலி ரெடி. இனியா துள்ளி உதித்தாள், 6 இட்டலிகள் செய்தாள். இனியா டம்ளர் இட்டலி ரெடி. அம்மா கத்தினார், அம்மா கொட்டாங்கொச்சி இட்டலி ரெடி. இனியா கத்தினாள்.
0: சரி ஓகே, இது வந்து ஒரு சின்ன கதை தான் உங்களோட ரீடிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு பகுதியாக வந்து நம்ம கோவர்தன் அவங்க வந்து ஒரு கதை ஒன்று வாசித்து காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் வந்து நம்மளோட கடலோசை எஃப்எம் 90.4 டெய்லி டியூஷனுமே வந்து வந்துட்டுருக்காங்க. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் இந்த ஒரு டியூஷனில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4:30 போல் வந்தாங்க அப்படின்னா 6:00 அவங்களுக்கான, அதாவது 6 அவங்களுக்கான அந்த டியூஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஜாலியாக அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயும் அவங்க வந்து ரிலாக்ஸாக படிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம கோவர்தனுக்கு ஒரு டாட்டா பை பை சொல்லி கிளம்பிடலாம். சரி ஓகே, பாய் கோவர்தன். அடுத்ததாக நம்மளோட நிகழ்ச்சியிலையுமே வந்து விளையாட்டுகள் பற்றி சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையில் இன்றைக்கி என்ன விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால் இந்த மாதிரி பிரபலமான விளையாட்டோட வரிசையில் இப்போ நிறைய பேருக்கு படிப்படியாக தெரிய வரக்கூடிய ஒரு கேம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்குவாஷ் அப்படிங்கிறது. இது ஒரு ராக்கெட் பால் கேமாக இருக்கிறதுனால நிறைய பேர் ஆர்வம் காட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலே ஸ்குவாஷ் 57 அப்படின்னு ஒரு பாரம்பரியமான கேம் இருக்கு. இந்த 57 அப்படிங்கிற கணக்கு எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பந்தோட அளவை தான் வந்து அந்த 57 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை வந்து குறிக்கிதான். வழக்கமாக யூஸ் பண்ணுற அந்த ஸ்குவாஷ் பந்தை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து அளவில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதாவது 57 mm அளவுடையதாக இருக்குமா. அதிக பவுன்ஸ் உள்ளதாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலர் பாலும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க பிளாக் கலர் பாலும் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். ராக்கெட்டுமே வந்து அந்த தலைப்பகுதி, அதாவது அந்த அடிப்பாங்க இல்லையா, அந்த தடைப்பகுதி பெருசாகவும் தண்டு பகுதி 5 சின்னதாகவுமே வந்து இருக்குமா. வழக்கமான ஸ்குவாஷை விட ரூல்ஸும் கொஞ்சம் வித்தியாசமானது தான். அதாவது ஸ்குவாஷ் வந்து கோர்ட்டுக்கு 4 சுவர்கள் இருக்கும், அது வந்து பந்து சுவத்தில் பட்டு திரும்பும் பொழுது ஒரு பவுன்ஸ் கண்டிப்பாக ஆகலாம். அதை திரும்பவும் வந்து அந்த சுவத்தை நோக்கி அடிக்கணும். இதுதான் வந்து கேமு. ரெண்டு கேமுக்கான முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஸ்குவாஷ் போட்டியில் பந்தை வந்து நம்ம காற்றுல அடிக்க முடியும், ஆனால் ஸ்குவாஷ் 57 அப்படிங்கிற ஒரு விளையாட்டில் அப்படி கிடையாது. பந்து தரையில் ஒரு தடவை பவுன்ஸ் ஆன பிறகு தான் கண்டிப்பாக அடிக்கணும், காத்துல அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்மே இருக்கு. யார் வந்து 11 முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஒரு கேம்ல வின் பண்ணுவாங்களாம். பாயிண்ட் அப்போ 10-10 அப்படின்னு சமன்ல ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி ட்ரால இருக்கிற பட்சத்தில் 2 முன்னிலை வரக்கூடியவங்க தான் வந்து கேம் வந்து தொடர்ந்து போகும், அது வரைக்கும் வந்து அந்த கேம் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ரேலி பாயிண்ட் எடுக்கிறது, சர்வீஸ் லைன் ரூல்ஸ், இன்னும் நிறைய ரூல்ஸ் இதை தவிர இருக்கு. அதை வந்து இன்னொரு நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடல் கொஞ்சம் தாமதமாக வருது, ஆனாலும் கேட்டு இணைஞ்சிருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மா குரில் எழுத்துல தொடங்கி இம்மல முடியக்கூடிய 5 தமிழ் வார்த்தைகள் தான். சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க 7094399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர் ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:18 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் வந்தாச்சு. தம்பி ஆல்ரெடி வந்தாச்சு, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்துச்சேப்பா. இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க?
1: நானும் இன்னைக்கு அதுதான் சொல்ல போறேன்.
0: சரி, ஓகே, என்ன கதை அப்படிங்கறது?
1: அது இந்த பீர்பால் கதை தான்க்கா. அக்பர் பீர்பால் அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு கதை தான். என்ன அப்படின்னா, ஒரு நாள் வந்து அக்பர் அவரோட அரசவையில் உட்காந்துருந்தாரு. உட்காந்துட்டு எதோ ஒன்று யோசிச்சுட்டே இருந்தாராம். அப்புறம் திடீர்னு அவர் யோசிச்சு இருக்கும் போது டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சான். என்ன அப்படின்னா, பீர்பால் அறிவாற்றலாக இருக்கணும், அப்படி அறிவாற்றலாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்டா. அப்படியா, அறிவாற்றல் மட்டும் இல்லாமல் அறிவாற்றலோடு நம்ம சேரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டப்ப பீர்பாலும் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் எதுவுமே சத்தம் போடாமல் அமைதியாக உட்காந்தாராம். ஒரு அரசர் அப்படின்றக்கோ மரியாதை கொடுக்காமல் உட்காந்துருந்தாராம். அப்போ வந்து கேட்டதுக்கு என்ன எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தருக்கு போய் கூப்பிட்டா. அப்படியா அதை சொன்னா அப்படியா, அக்பர் பீர்பாலே பீர்பாலே அப்படின்னு சொன்னா அப்படியே அப்பயுமே காது கேட்கலையா. அப்புறம் திரும்பி நான் அப்படியா இன்னொருத்தருக்கு கூப்பிட்டா அப்படியா. என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு தானே கேட்டுக்கிருக்கேன், நம்ம நல்ல ஒரு அறிவாற்றலோட நிறந்தவங்களை நம்ம எப்படி சேர்றது, அறிவாற்றலாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி காமிச்சிக்கிறது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டா அப்படியா. திரும்பி கேட்டப்பமையும் அவர் வந்து என்ன ஒன்றார் அப்படின்னா, மௌனத்தோடையே இருந்தாராம். மௌனத்தோடு இருக்கும்போது எல்லாம் கடந்த ஒரு கோபம் வந்துச்சான். அதாவது நம்மளோட அக்பருக்கு,
0: ஓகே
1: நீ என்ன செவுடன் போல நினைக்கிறாயா அப்படின்னு கேட்டாப்பிள்ளையா. அப்புறமே அவர் வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக தான் உட்காந்துருந்தாராம். திரும்பி பார்த்தா, நீ என்ன இப்போ எனக்கு பதில் சொல்கிறியா சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டப்ப அவர் வந்து திரும்பியும் எந்த பதிலுமே சொல்லலைங்க. இப்படியே ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. அப்போ தான் அந்த வேலை செய்கிற ஒரு சீடன் ஒருத்தர் வந்தாராம். அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, அந்த வாக்குவாதம் சமாதானத்தில் முடிஞ்சிச்சா இல்லை கலவரத்தில் முடிஞ்சிச்சா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியில் வார்த்தை விளையாட்டு பாகம் 2 தான் விளையாண்டுட்ருக்கோம். அந்த வகையில் நேயர்களுக்கான கேள்வியும் சொல்லியாச்சு. மா குறில் எழுத்தில் தொடங்கி இம்முல முடியக்கூடிய 5 தமிழ் வார்த்தைகள் சொல்லணும். இந்த ஒரு கேமில் கலந்துக்க ஆசைப்படக்கூடிய நேயர்கள் 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அப்படி பிஸியாக இருக்கிறவங்க, வேலைகளில் பிஸியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக மெசேஜ் மூலமாக உங்களோட பதில்களை அனுப்பிட்டு விருப்பமான பாடல்களும் கேட்டுக்கலாம். அடுத்ததாக, எப்போவுமே வந்து குழந்தைங்க வந்து வீடுகளில் மட்டும் கிடையாது, சொசைட்டி ஸ்கூலு எந்த இடத்துலையும் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் தயக்கமே படக்கூடாது. அது எதுக்காக அப்படின்னா, கேள்வி கேட்கறதுக்காக தான். குழந்தைகளோட குவாலிட்டியை வளர்க்குறதும் திறமைகளை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஸ்கூல் தான். அங்கேயே வந்து அமைதியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அவங்களே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியாது. ஸ்கூலில் எல்லார் முன்னாடியும் வந்து கேட்கவே தயக்கப்படுறாங்க அப்படின்னா பிறகு வந்து அந்த வேலைக்கு போகக்கூடிய இடங்களில் அவங்களோட பேச்சு திறமையோ இல்லை வந்து குவாலிட்டியோ தெரியாமலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஆரம்பத்தில் வந்து தயக்கமோ பயமோ இருந்துச்சு அப்படின்னா டீச்சர்கிட்ட வந்து தனியாக கேட்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்த பிறகு கிளாஸில் எல்லார் முன்னாடியும் கேட்கலாம். அப்புறமா ஹோல் ஸ்கூல் முன்னாடி பேசக்கூடிய தைரியம் தானாகவே வரும். இன்னும் ஒரு விஷயம் சொசைட்டியை பற்றி சொல்லியாகணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேள்வி கேட்டால் யாராவது ஏதாவது நினைப்பாங்களோ, நம்ம மேலே தான் தப்பு இருக்கோ அப்படின்னு தனக்குள்ளேயே ஃபீல் பண்ணுறவங்க தான் அதிகமான பேர். அப்படியே யாராவது டைரெக்டாக வந்து பேசினா கூட மேக்ஸிமம் பேச வந்து அவங்களுக்கான தைரியம் இருக்காது. அப்படி வந்து பேசினா கூட அவங்கள சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் சரி, அந்த ஒரு பண்பையும் சரி, ஒவ்வொரு குழந்தைகளுமே வந்து வளர்த்துக்கணும். முக்கியமாக பெண்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து பல நேரங்களில் வந்து கை கொடுக்க உதவும். அதனால் என்றைக்குமே குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி அவங்களோட உரிமைகளை விட்டு கொடுக்கவே கூடாது. அதுல ஒரு முக்கியமான உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேச்சு உரிமை, கேள்வி கேட்கும் உரிமை அப்படின்னே சொல்லலாம். அது குழந்தைகளுக்கு வளர்க்கறதுக்கான முயற்சிகளை தான் பெற்றோர்களுமே செய்யணும் அப்படிங்கறத சொல்லிட்டு, அடுத்ததா காவிய தலைவன் படத்துல இருந்து ஒரு பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஏ சண்டி குதிரை வாண்டி எதிரே

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:31 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கண்ணா?
2: தமிழ்
0: வார்த்தைகள் சொல்லுங்க.
2: தமிழ் வார்த்தைனா நாலு எழுத்துல வரணுமா இல்ல ஒரு பொருளா சொல்லணுமா?
0: பொருள் இருக்கிற வார்த்தைகள் எத்தனை எழுத்து வேணா இருக்கலாமா?
2: மதம் சொல்லலாம், மனிதநேயம்,
0: மனிதநேயம், ஓகே,
2: மனம்,
0: மனம்,
2: மணி மண்டபம்,
0: மணி மண்டபம், ஓகே,
2: மண் சிற்பம்,
0: ஓகே, மண் சிற்பம்,
2: மண் பாண்டம், மண் வாசம்,
0: ஓகேண்ணா.

0: நேயராக நம்மளோட நிகழ்ச்சிக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால சூப்பராக விளையாண்ட அவங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பி சொல்லிட்டு இருந்த கதையில் என்னாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகேக்கா. அதுக்கப்புறமா அந்த பக்கத்தில் வந்து ஒரு சீடன் வந்துருப்பாங்கன்னு அந்த சீடன் வந்து அரசன் வந்து கேட்டாராம், என்ன சீடனே இவன் காலையிலேருந்து ஒரு வாயை திறக்காம இருக்கான், நான் எந்த கேள்வி கேட்டாலுமே இவன் என்ன பண்ணுறான், செவடன் மாதிரி உட்கார்ந்தே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, நீங்கள் வேற அரசே அவர் ஏதாவது மன உளைச்சல் இருப்பார் அப்படின்னு மாதிரி சொல்லுவோடனே இவருக்கு ஒரு டவுட் வந்துச்சான், மன உளைச்சலில் ஒரு வேற இருப்பாரோ அப்படின்ற மாதிரி கேட்டப்பையும், சரி இவர் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே திரும்பி இன்னொரு திருப்பி கேட்டாப்பிலிங்க, நான் அதை கேட்டு இருக்கேன்ல இவ்வளவு நேரம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக கோவம் வந்து அவர் என்ன ஆனால் தொட்டு தொட்டு பேச ஆரம்பிச்சாராம். தொட்டு பேச உடனே அவர் என்ன அனுப்ப டக்குன்னு திரும்பி, என்ன அரசு அப்படின்னு கேட்டப்ப, நான் உன்ட்டு கேள்வி கேட்டேன் அதுக்கு நீ எனக்கு எந்த பதிலுமே கொடுக்கல, அதான் அரசு நான் பதில் கொடுத்துக்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, நீ எங்கே பதில் கொடுத்துக்கிருந்த, மசூதியில் இருக்கிற தூண் மாதிரி அமைதியாகவே நின்றுக்கிருந்த, அப்படி அமைதியாகவே உட்கார்ந்துட்டு இருந்த அப்படின்ற மாதிரி அவர் கேட்டாப்பிலையும், அரசே நீங்கள் என்ன என்ற கேள்வி கேட்டீங்க, ஒரு அறிவாற்றல் உள்ளவராக நம்ம காமிச்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் அறிவாற்றலோடையவர்களோட நம்ம சேரணும், நம்ம என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிருந்தீங்க, அதுக்கான பதிலாக தான் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு விஷயங்களை சொல்லிக்கிருந்தாராம். குழப்பமான விஷயங்களை சொல்லும் போது அவருக்குமே ஒன்றுமே புரியலாம், என்ன எதுவுமே சொல்லலை, அதுக்கப்புறமா இப்படி ஆன்சர் கொடுத்தேன் ஆன்சர் கொடுத்தேன் சொல்லிக்கிருக்கான் அப்படின் மாதிரி சொன்னோன்னீங்க, அவர் என்ன ஆன்சர் தந்தாரு, மௌனமாக உட்காந்து என்ன ஆன்சரை தந்தாரு அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: எனக்குமே புரியலை, அவர் ஆன்சரே எதுவுமே சொல்லலை, அதுக்கப்புறம் மௌனமாகவே தான் இருந்திருக்காரு, அதில் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பெற்றோர்களோட உயர்ந்த பண்புகளில் நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது அடங்கியிருக்கும். அதில் குறிப்பாக நிறைய பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளோட கருத்துக்களுக்கும் விருப்பத்துக்கும் மதிப்பு கொடுப்பாங்க, குறிப்பாக வந்து குழந்தைகளோட பேச்சை முழுசாக கேட்பாங்க, ஏன்னா அப்படி கேட்டால் தான் குழந்தைகளோட விருப்பம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இன்னுமே ஒரு சிலர் அவங்களோட குழந்தைங்களோட பேச்சை முழுசாக வந்து கேட்காம இருக்காங்க, அதாவது அறகுறையா பாதி கேட்டும் கேட்காமலும் அவங்களோட டிசிஷன் அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இது டிசிஷன் எடுக்க மட்டும் கிடையாது, யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போதும் இந்த ஒரு தவற பல பேர் வந்து செய்வாங்க. இதனால குழந்தைகளுக்குமே நம்ம என்ன சொன்னாலும் அம்மா காதுல வாங்க மாட்டாங்க, அதனால சொல்றது வேஸ்ட், அவங்களே டிசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. ஸோ குழந்தைகளோட அந்த யோசிக்கிற டிசிஷன், அதாவது யோசிக்கிற விதமா இருக்கட்டும், டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு திறமையா இருக்கட்டும், அது எதுவுமே இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிற்காலத்துல தனியா வந்து ஒரு டிசிஷன் தனியா யோசிச்சு எடுக்கணும் அப்படின்னா அதுல நிறைய சிரமங்களை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா எல்லா சமயங்கள்லயுமே வந்து பேரண்ட்ஸ் கூட இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. எப்பவுமே குழந்தைங்களோட விருப்பப்படியும் அவங்களோட ஒரு இண்டிபெண்டன்ஸா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு திறமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால குழந்தைங்களோட பேச்சை காது கொடுத்து கண்டிப்பா பெற்றோர்கள் முழுமையா கேட்கணும், பாதியோட கேட்டு அவங்களோட விருப்பத்தை வந்து கண்டிப்பா நிராகரிக்க கூடாது, இது அவங்களோட ஃபியூச்சரை கூட பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பெற்றோர்கள் இந்த ஒரு கேட்கும் பண்பு அப்படிங்கிறத முக்கியமா வளர்த்துக்கிறது குழந்தைகளோட நல்லதுக்கு வந்து உதவி செய்யும். அதனால இந்த ஒரு விஷயத்தை கவனத்துல வச்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம நேயர் தங்கச்சி மடத்துல இருந்து லெவின் அண்ணா வந்து கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு. வாரிசு படத்துல இருந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கிளியோட விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:47 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். விளையாட்டுல உங்களுக்கான எழுத்து என்ன அப்படின்னா, வீல தொடங்கி இம்மல முடியக்கூடிய ஒரு 5 தமிழ் வார்த்தைகள், இல்லைன்னா 3 சொன்னாலே நீங்க பாஸ் ஆயிருவீங்க.
1: ஆமாக்கா, என்னப்பா கஷ்டமா கேக்குறீங்க?
0: ஒரு 3 வார்த்தைகள் முடியும்லக்கா.
1: டக்குன்னு யோசனை வரல, இப்பதான் வீட்டுக்கு வந்தேன்னா ஆன் பண்ணேன், அந்த அவசரத்துல இருக்கேன்னா. சரி, என்னன்னு தெரியலையே.
0: யோசிங்கக்கா, கண்டிப்பா கிடைக்கும்.
1: வா சொல்லிட்டனா, டக்குன்னு யோசனை வர மாட்டேங்குது.
0: ஆனா நம்ம வந்து குரில் மட்டும் தானே கேட்டோம், வி குரில்.
1: ஆமா
0: ஜாபீர், தப்பா சொல்லிட்டீங்களே.
1: விவேகம்.
0: விவேகம், அது கரெக்ட்.
1: அப்புறம் ஜாபீர் நீங்க சொல்லுங்க எனக்காக. விஸ்வாசம்.
0: என்ன பாடல் வேணும்? பாட்டெல்லாம்
1: எனக்காக
0: கடைசியில தல அஜித் அவங்களோட படமா சொல்லி வின் பண்ணிட்டீங்க. உங்களுக்காக கண்டிப்பா ஒரு நல்ல பாடலே கொடுத்துறோம். ரொம்ப நன்றிக்கா. ஓகே, அடுத்ததா நம்ம ஜாபீர் தம்பியோட கதையோட முடிவை தெரிஞ்சுக்க நானுமே வந்து ஆர்வமா இருக்கேன். அவர் ஏன் அப்படி மௌனமா இருந்தாரு?
2: ஓகேக்கா. அப்புறமா என்ன ஆன்சர் சொன்னேன் அப்படின்னு கேட்டப்ப, ஒரு அறிவாளியோட வந்து நம்ம சேர்றதுக்கும் ஒரு அறிவாளியாக நம்மளை காட்டிக்கிறதுக்கும் மௌனம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஒரு அரசர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். நீ தான் இங்கே வந்து பெரிய அறிவாளி அப்படின்ற மாதிரி. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு அறிவாளியாக இருக்கிறாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க அறிவாளியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே மௌனம்தான் இருப்பாங்க. அதனால மௌனமாக இருக்கும் போது அவங்க வந்து என்ன மௌனமாக இருக்கான், ஒன்றுமே பேச மாட்டாங்கல்ல, சரியான வேஸ்ட் அப்படின்னு நினச்சோம்னா அதுதான் கிடையாது. அவங்க எவ்வளோ தான் மௌனமாக இருந்தாலுமே அவங்க நிறைய விஷயத்த உள்ள என்ன நினைப்பாங்க அப்படின்னா சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அதுதான் ஒரு அறிவாளிக்குள்ள திறமை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
0: அது மட்டும் இல்லாமல் மௌனமாக இருக்கிற நிறைய பேர் அவங்கள வந்து மற்றவங்கள அப்சர்வ் பண்ணுவாங்க, சுற்றி என்ன நடக்குது என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத அதிகமாக அப்சர்வ் பண்ணுவாங்க. அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுமே வந்து ஒரு அறிவாளி அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அப்படி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் இருக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்னைக்கான வானிலை தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றோட வேகம் 17 கிலோமீட்டர்ல இருந்து 24 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையிலிருந்து காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்தடுத்து அருமையான பாடல்களும் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்ட்ட இருந்து டாடா பை பாய் சொல்லி கிளம்புறது நானித்தி எஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர். இணைஞ்சிருக்கீங்க, இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10 12
2: நான் சொல்லவா? 21
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைன்னா நம்மள கம்மா இருக்காமே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னமா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்ததில்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 முதல் 9 வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச வந்திருக்கிறது நான் திபோன். அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா நான் நம்மளுடைய பாம்பன் மீன் ஈரக்கத்தனத்துக்கு போயிருந்தேன். காரணம், வெள்ளிக்கிழமை தான் ஜேஜேன்னு இருக்குமே, வாரத்தினுடைய கடைசி நாள் கூட, கடல் நாள், அடுத்த நாள் லீவு அப்படின்றதுனால மீன்களெல்லாம் இறக்கி வச்சுட்டு அன்னைக்கு போட்டில் வேலை இருந்துச்சுன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் போனேன். அப்போ வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார். நண்பர் சொன்னார், பாத்தியா எவ்வளோ பெரிய போட்லாம் கிடக்குது அப்படின்னு. இந்த போட்டெல்லாம் வந்து முன்னாடி பார்க்கும் பொழுது கொஞ்சம் குட்டியாக தான் தெரிஞ்சிச்சு, இப்போ கொஞ்சம் அதிகமாக தெரியுதே அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இப்போ இருக்கிற எல்லா படகுகளையுமே நம்மளுடைய பாம்பனில் இரும்பு படகுகளாக இருக்குது, அதாவது ஸ்டீல் போட் அப்படின்னு சொல்லுவாங்க, இரும்பு படகுகளாக இருக்குது. ஒரே ஒரு படகு மட்டும்தான் பாம்பனில் வந்து விசைப்படகு மரப்படகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரே ஒரு படகு தான் இருக்குதா, அதுக்கப்புறம் மரப்படகுகள் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் நீ யோசிக்காத, ராமேஸ்வரம் பகுதியாக இருக்கட்டும், மண்டபம் பகுதியாக இருக்கட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மரப்படகுகள் இருக்குது. பாம்பன் பகுதிகளெலாம் ஆனால் அதிகமாக அவங்க விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு படகாக இந்த ஸ்டீல் போட்ஸ் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னார். சரி, இதற்கான காரணம் என்ன? மரப்படகை விட வசதி எதுவும் அதிகமாக இருக்குமா இந்த விசைப்படகுகள் இரும்புகளில் செய்யப்பட்டதுனால அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
5: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
6: என் பேர் பாக்கியம் பாம்பன், நான் 34 வருஷமா பிஸிங் போட்ல டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
5: நம்மளோட பகுதிகளில் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரம் பகுதியாக இருக்கட்டும், இல்லை ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடாகவே எடுத்துக்கலாமே, அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மரப்படகுகள் வந்து இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே விசைப்படகுகளை ஸ்டீல் அதாவது இரும்பு படகுகளாக எடுக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. இதற்கான காரணம் என்ன? இதில் மரப்படகை விட நம்மளுக்கு என்னென்ன வசதிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்?
6: இப்போ மரப்படகுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரையில் காற்று ரொம்ப அழுதியாக இருக்கும், கடல் மேலே திடீர்னு காற்று உரத்துடும். அப்போ அந்த காற்று உரக்கும் பொழுது மரப்போட்டுகள் வந்து சமாளிக்க முடியாது. மார்சா வந்து போட்டில் மோதும்போது பழைய வங்குகள் உள்ளே உடஞ்சிரும், பழையகள் இறங்கிடும், ஆணி வந்து பிடுங்கிடும். அப்போ ஆபத்துகள் நிறையா இருந்துச்சு மரப்போட்டுகளில். ஸ்டீல் போட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்சா மோதுனா உடையாது. இன்னொன்று காற்றை தாங்கக்கூடிய அளவுக்கு போட்டுகள் பெருசாகவும் ஆக்கிட்டோம். நம்ம முதல்ல வெசல் வந்து ஃபிஷிங் வெசல் பார்த்தீங்கன்னா 60 அடி தான், இன்றைக்கி நம்ம போட்டு 80 அடியில் இருக்கும். அப்போ மீனவர்களுக்கு உயிர் பயம் இருக்காது, பாதுகாப்பு இருக்குது. மரப்போட்டுகள்லாம் அப்படி இருக்காது. அதுக்கு இதுக்கு இதான் வித்தியாசம். இன்னொரு விஷயம், அது உடஞ்ச உடனே போட்டை தூக்கி ஆகணும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கேரண்டி கொடுத்துருப்பாங்க, இத்தனை வருஷம்னு. அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு உடஞ்சாலுமே என்ன செய்யணும், ஒரு ஈக்கி ஓட்ட மாதிரி தான் பொத்து போகும். அதை நம்ம வந்து கரையை வந்து லேசாக பஞ்சு கிஞ்சி வச்சு அடைச்சோம்னா நின்றுக்கிறோம், தப்பிச்சு வந்துடலாம். அப்படி ஒரு சௌகரியங்கள் ஸ்டீல் போட்டில் இருக்கும்.
5: இதில் எந்த படகுல, அதாவது மரப்படகுல அதிகமாக நம்ம பராமரிப்பு படி பார்க்கணுமா, இல்லை ஸ்டீல் படகுகள் அதிகமாக பராமரிப்பு பார்க்க வேண்டியிருக்குமா? வருஷத்தானே நம்ம வந்து அந்த 60 நாட்கள் பண்ணுறோம்ல, அந்த 60 நாட்கள் ஒப்பிடும் பொழுது எந்த படகுல அதிகமான பராமரிப்புகளை நம்ம செய்ய வேண்டியிருக்குது?
6: ஸ்டீல் படகுல வந்து நம்ம பகுதி துருப்பிடிக்கிற உலகத்திலேயே 3வது இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். துருப்பிடிக்கிறதுல நம்ம பகுதியில் அதிகமாக கரல் பிடிக்கிறதுனால இந்த ஸ்டீல் போட்டுகளை வருஷத்தில் 2 நேரம் பெயிண்ட் கொடுக்க வேண்டியது. இந்த 2 நேரமும் பார்த்தீங்கன்னா 2 லட்சரூபா பெயிண்ட்டுக்கு, 2 லட்சரூபாயிலிருந்து 3 லட்சரூபா ஒரு செலவு வரும். மராமத்து செலவு ஏற்றுற கூலி எல்லாம் ஒரு நேரத்துக்கு பெயிண்ட் மட்டும் அடிச்சுட்டு இறக்குனாலே 2 லட்சரூபா 2.5 லட்சரூபா வரும். மரப்போட்டு அப்படி கிடையாது, செலவினங்கள் கம்மி தான். நம்ம முதல்ல நாம் என்ன நினச்சி நாங்கள் மீனவர்கள்லாம் இருந்தோம்னா மரப்போட்டில் வந்து நம்ம வருஷம் ஏற்றி மர வேலை பார்க்கணும், போட்டுகள் உடஞ்சிடும் என்றும், அதில் கம்மி செலவு கூட வரும் அப்படின்னு நினச்சோம். செலவினங்கள் பார்த்தாங்கன்னா மரப்போட்டை விட ஸ்டீல் போட்டில் தான் அதிகமாக ஆனால் மெயின்டெனன்ஸ் செலவுகள் இருக்குது.
5: ஒரு ஸ்டீல் போட்டு நம்ம இன்றைக்கி செய்யணும் அப்படின்னா எவ்வளோ அதிகமான செலவு வருது?
6: 1 கோடி வரும்யா, 1 கோடி ரூபா 1000 ரூபா சாதாரணமாக வரும். புதுசாக செய்கிறாங்க 1 கோடி 10 லட்சரூபாய்க்கு கூட வரும், 1.5 கோடி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இன்ஜின் வேலை எல்லாம் பிளேட் விலையெல்லாம் கூடிடுச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே 1 கோடிக்கு நம்ம இறக்குற ஒரு 80 அடி போட்டு 1 கோடிக்கு ஒன்று இறக்குனோம்னா இன்றைக்கி 1.5 கோடி ரூபா வரும்.
5: நம்ம எங்கேருந்து இந்த படகுகளை செஞ்சு வாங்கணும்?
6: இந்த படகுகள் இரும்பு போட்டு எங்கே செய்கிறாங்கன்னா நம்ம பகுதிக்கு வர தூத்துக்குடி தான் மேக்ஸிமம். தூத்துக்குடியிலேருந்து புதுசாக அவங்க கட்டுவாங்க, அவங்க ஒரு 5 வருஷம் தொழில் பார்த்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, ஒரு 2 வருஷத்துலேயும் கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கிட்டு வந்து தொழில் பண்ணுறது. இங்கேயும் நம்ம ஒரு சில முதலாளிகள் வந்து சொந்தமாக போட்டு வச்சுட்டு வந்திருக்காங்க புதுசாகவே. தூத்துக்குடியிலிருந்து தான் அந்த போட்டியாடு இருக்குது, செய்கிறக்கூடிய ஆசாரிகள் அந்த வெல்டிங் சௌகரியங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அதனால் நம்ம பகுதியிலேருந்து தூத்துக்குடியிலேருந்து தான் செக்னெட்டில் வாங்கிட்டு வரோம், புதுசாகவும் அங்கே இருந்தால் நம்ம ஊர்லேருந்து வச்சுட்டு வர்றோம்.
5: ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
6: ரொம்ப நன்றி.
5: இரும்பு படகுகள் அதிகமாக எடுக்கிறதுக்கான காரணம் என்ன, அதில் வசதிகள் எதுவும் அதிகமாக இருக்குமா அப்படின்றது தான் கேள்வியாக கேட்டுட்ருக்கோம். பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு, சரி உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட் விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: வணக்கம், என் பேர் செல்வம், காமராஜர் நகர்லேருந்து பேசுகிறேன்.
2: நம்மளுடைய பாம்பன் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக விசைப்படகுகள் முன்னாடி மரப்படகுகளாக இருந்தது. இப்போ 99% வந்து விசைப்படகுகள் எல்லாமே ஸ்டீல் போட்ஸாக மாறிடுச்சு. மரப்படகுகளை காட்டிலும் ஸ்டீல் போட்டில் என்னென்ன வசதிகள் நம்மளுக்கு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க?
3: எதனால் அதிகம் யூஸ் பண்ணுறோம்னா, இது மரப்போட்டை விட இந்த ஸ்டீல் போட்டு பிளமாக இருக்குது. காற்றுக்கும் கடல் அடி வாங்குறது. மரப்போட்டுனா இப்போ மாச அலைகள் வேகமாக வரும்போது இந்த அந்த மரப்போட்டு பாஞ்சு உழும்போது, ஸ்பீடாக போய் பாஞ்சு உழும்போது டக்குன்னு அந்த போட்டு பொத்துரும். பொத்த உடனே தண்ணி வந்துடும். மக்களுக்கு பாதுகாப்பு அதில் கம்மியாக இருக்கும். டக்குன்னு தண்ணி வந்துச்சுன்னா டக்குன்னு கரை வர முடியாது. அந்த மாதிரி ரொம்ப பெலன் கம்மியாக இருந்து அதனால் பெலமாக இந்த ஸ்டீல் போட்டை வச்சதுனால பெலமாக இருக்குது. இன்னொன்று, லோட் ரன்னிங்கும் நல்லா இருக்குது. நம்ம தொழில் பார்க்குறதுக்கு சௌரியமாக இருக்குது. மரப்போட்டை விட ரொம்ப சௌரியமாக இருக்குது ஸ்டீல் போட்டு. அதனால நம்ம ஸ்டீல் போட்டை வச்சுருக்கோம். ஆனால் ஸ்டீல் போட்டுங்கிறது புதுசாக வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம கைப்பட வச்சா நல்லா இருக்கும். எவ்வளவு நாளும் வச்சு உழைக்கலாம்.
2: மரப்படகு விசைப்படகு ரெண்டில் வந்து எதில் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும்?
3: மெயின்டெனன்ஸ்னா ரெண்டுலேயுமே தான். இப்போ எதை எடுத்துக்கிட்டாலுமே புதுசு புதுசு தான். நம்ம மரப்போட்டாக இருந்தாலும் நம்ம புதுசாக வச்சு இறக்கி போட்டோம்னா அது கைகளோட ஒரு 15 வருஷம் 20 வருஷம்னு நல்ல பிள்ளமாக தான் இருக்கும். அது கொஞ்சம் பழசானோன்னா அது பழுது பார்க்கத்தான் செய்யணும். அதே மாதிரி இரும்பு போட்டும் புதுசாக வச்சோம்னா அது 10-20 வருஷம் கை வைக்காமல் நம்ம தொழிலில் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், தொழில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து பழசு பழசு தான். பழசானா தழுவத்தான் செய்யும். ஆனால் ஸ்டீல் போட்டு வந்து கொஞ்சம் காலம் கிடக்கு, நல்லா இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணணும். அப்பப்போ பெயிண்ட் கொடுத்து பல்ல பல்லன்னு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுலேருந்து குறையும் இல்லாமல் நல்ல தொழில் வரும்.
2: நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்டீல் போட்டு அப்புறமா மரப்போட்டு ரெண்டுக்கும் புதுசாக செய்யணும்னா எவ்வளோ செலவாகும்? எங்கேருந்து நம்ம இதெல்லாம் வந்து செஞ்சு வாங்கிட்டு வரோம்?
3: கட்டுமான பணினா நம்மளுக்கு தெரிஞ்சு தூத்துக்குடி தான். தூத்துக்குடி தான் எல்லா போட்டும் ஸ்டீல் போட்டு பூரா வச்சு கொண்டு வர்றாங்க. இப்போ வந்து தரவகுளம் சொல்கிற ஊர்லேயும் வச்சு கொண்டு வர்றாங்க. நம்ம ஊருக்கு பாம்பனுக்கு வரணும்னா அதிகமாக தூத்துக்குடி தான். ஆனால் நாகப்பட்டினம் அங்கிட்டு காரைக்கால் இங்கிட்டலாம் ஸ்டீல் போட்டு அதிகமாக தான் வைக்கிறாங்க. நம்ம பாம்பனுக்கு அதிகமாக நல்ல தொழில் அமைப்புக்கு உயரம் நீளம் எல்லாம் கரெக்ட் பண்ணி வைக்கிறது தூத்துக்குடி தான் பெஸ்ட்.
2: நம்மளுக்கு வந்து இப்போ அதிகமாக இந்த 60 நாட்கள் தடை காலம் அப்படின்றது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காகவே நம்ம வச்சுருக்கிற ஒரு காலம்னு சொல்லலாம். போட்டை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும்,

0: அதே மாதிரி மராமத்து பணிகள் செய்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. மரப்படகுகள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வேறு மாதிரியான ஒரு தேவைகள் இருக்கும். ஸ்டீல் போட்டுன்னு சொல்லும்போது அதுக்கு தேவையானது வேறவா இருக்கும். நம்மளோட பகுதிகளில் பாம்பனில் குறிப்பாக இதற்கான வசதிகள்லாம் அதிகமாக இருக்குதா?
1: பாம்பனில் போட்டு வேலாக்குறதுக்கு வசதி இப்போ வந்து ஒரு சில பேர் இருக்காங்க, ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. அவங்க வந்து மற்ற ஆட்கள வர சொல்லி ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போட்டுங்க, அவங்க கைவசம் அஞ்சு பேர் பத்து பேர்னு கூப்பிட்டு வச்சு வேலை பார்க்குறாங்க. இன்னும் இங்கேயே இருந்து பார்க்குற அளவுக்கு அந்த ஆட்கள் இருந்து ஒரு கம்பெனியை பலப்படுத்தி அந்த கம்பெனியை உருவாக்கி இங்கேயே எல்லா வேலைகளும் போட்டுக்கான சௌகரியங்களை வேலை பார்த்தா நல்லாயிருக்கும்.
0: ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
1: நன்றி கருத்துக்களை கேட்டிருக்கீங்க.
0: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். நம்ம தமிழ் திரைப்படங்கள் நிறைய உண்மைகளை வெளியில கொண்டு வந்திருக்கு. அதுல இருந்து நிறைய பாடங்களையும் கூட நம்மளால கத்துக்க முடியும். அவ்வளவு ஏன், நம்ம மீன்பிடி தொழில இருக்கக்கூடிய சில விஷயங்களை அந்த கால படங்கள்ல ஒரு சில காட்சிகள் வச்சிருப்பாங்க. நம்ம மீன்பிடி தொழிலோட உண்மையை அப்படியே சொன்னதுனாலதான் என்னவோ MGR-உடைய தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான் அப்படின்ற பாடல நெய்தல் பகுதியில இருக்கக்கூடிய அனைவருக்குமே பிடிக்கும். சரி, நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, படகுகள்ல நிறைய வகைகள் இருக்குதுங்க. அதுல ஒண்ணுதான் பரிசல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பரிசல் பார்த்தீங்கன்னா, ஆழம் குறைந்த குளம் ஏரி ஆறு பகுதிகளை கடன் போகிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது. இந்த காலத்தில் அதிகமாக பயன்பாட்டில் இல்லைனாலும் கூட ஒரு காலத்தில் நிறைய பயன்பாட்டில் குறிஞ்சி பகுதிகளையாக இருக்கட்டும், இல்லை மருதம் பகுதிகளாக இருக்கட்டும், அதாவது நிறைய மலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் குளங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கேயும் அதே போல் ஆற்றுப்படுகைகள் பகுதிகள்லையும் வந்து பயன்பாட்டில் இருந்துச்சு. சரி, இப்போ என்னென்ன மாதிரியான படகுகள், என்னென்ன மெட்டீரியல், அதாவது மூலப்பொருட்களாக பயன்படுத்தி செய்கிறாங்க அப்படின்றத சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது. சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: வெறும் 3 பெரிய ரப்பர் மரக்கட்டைகள். அதை வாங்குறது ஒரு காலத்துல பெரிய கனவு, ஆனா இன்னைக்கு கனவோட கனவா களைஞ்சு போன ஒரு விஷயமா மாறி போயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா கட்டுமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டுமரத்தை தான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, 3 பெரிய மரக்கட்டைகள். அந்த பெரிய மரக்கட்டைகளை கட்டி வச்சுருப்பாங்க. அதை வாங்குறதுக்கு ஒரு பெரிய போட்டியே இருக்கும். அந்த காலத்திலே கட்டுமரம் போட்டு தொழில் பண்ணவர் அப்படின்னு நிறைய பேர் பெருமையாக கூட சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வகையான படகுகள் வந்துருச்சு, பெரிய பெரிய படகுகள் வந்துருச்சு. சரி, ஒரு பொருளை உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல தேவைப்படுறது மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய படகுகளை கட்டமைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய மூலப்பொருட்கள் என்னென்ன? முதல்ல பார்த்தீங்கன்னா மரம். மரப்படகுகளை முழுவதுமா மரத்தாலையும் செய்ய முடியும், அதே நேரத்தில் மரம் மற்றும் இரும்பு ரெண்டையும் பயன்படுத்தியும் செய்ய முடியும். ரெண்டாவதா இரும்பு. முழுவதுமா இரும்பு படகுகள் இன்னைக்கு நம்மளுடைய பகுதிகளில், குறிப்பா பாம்பன் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதே போல மூணாவதா அலுமினியம். அலுமினியம் அப்படின்றது சில நாடுகளில் அதிகமாக பயன்படுத்தப்படாத ஒரு பொருளாக இருக்குது, காரணம் அதோடைய விலை. ஆனால் அலுமினிய படகுகள் கூட இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதை நிறைய நாடுகள் ஒப்புதலும் கொடுத்து அவங்களுடைய பகுதியில் மீன்பிடி படகுகளாகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் கண்ணாடி இலை படகுகள், அதாவது ஃபைபர் படகுகள், நம்மளுடைய பகுதிகளிலையும் சரி நிறைய சுற்றுலாவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது இந்த கண்ணாடி இலை, அதாவது ஃபைபர் படகுகள். அதே போல் மீன்பிடி படகுகளாக நம்மளோட பகுதிகளில் இன்றைக்கி ஃபைபர் படகுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதில் எந்த படகுக்கு அதிகமாக நம்ம பராமரிப்பு செலவை பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோ. ஒரு பொருளை வாங்குறது மட்டும் முக்கியமானது இல்லைங்க, அந்த பொருளை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி பராமரிக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக நம்மளோட வீட்டிலே எடுத்துக்கலாமே, ஒரு டிவி வாங்குகிறோம், இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், ஒரு ஏசி வாங்குகிறோம், எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம், ஸ்டெபிலைசர் அப்படின்றது போட்டிருப்போம். காரணம் அது வந்து மின்சாரத்தை சீராக கடத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். லோ கரண்ட்டோ இல்லை ஹை பவரோ வந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்டெபிலைசர் எல்லாத்தையும் பார்த்துக்கும்பா அப்படின்ற காரணத்துக்காக நம்ம வந்து ஒரு பராமரிப்பு செலவாக அந்த ஸ்டெபிலைசரை வச்சுருப்போம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய படகுகளும், படகுகளுக்கும் வருடாவருடம் பராமரிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்காகத்தான் மீன்பிடி தடை காலத்தை ஒரு பயனுள்ள காலமாக மீனவர்கள் மாற்றிருக்காங்க. முதல்ல அதிக பராமரிப்பு செலவு செய்யக்கூடிய ஒரு பொருள், நான் முன்னாடியே சொன்ன நான்கு படகுகளில் அலுமினியம் அப்படின்றது தான் முத முதல்ல ஒரு நிறைய பொருள் செலவில் கட்டமைக்கக்கூடிய ஒரு படகாகவும் இருக்குது, நிறைய பொருள் செலவை போட்டு பராமரிக்கக்கூடிய ஒரு படகாகவும் இருக்குது. காரணம் இதுக்கான பெயிண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இரண்டாவதாக பராமரிப்பு செலவு அதிகமாக இருக்கக்கூடியது இரும்பு படகுகள். இரும்பு படகுகளில் அதிக தேய்மானம் இல்லைனாலும் கூட நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. காரணம் நம்மளுடைய பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகம் துருப்பிடிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது, இரும்பு படகுகள் சீக்கிரமாக துருப்பிடிச்சிரும், அப்போ அதை பராமரிக்கிறதுக்கான செலவினங்களும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அலுமினியத்தை போலவே இதுலேயும் கூட பெயிண்ட்டுக்கான காஸ்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மூன்றாவதாக மரப்படகுகள். மரப்படகுகளில் இருக்கக்கூடிய எல்லா செலவினங்களுமே கம்மியானதாக தான் இருக்குது. ஆனால் ஒரு மரப்படகு திடீர்னு ஒரு பெரிய அலை வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த மரப்படகு உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அதை ஏற்றி வச்சு அதுக்கப்புறமா அதை சரி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய செலவுகளும் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது அந்த பழுதை பொறுத்தது. நான்காவதாக ஃபைபர் படகுகள். ஃபைபர் படகுகளுக்கு அதிகமாக நீங்கள் பராமரிப்பு செலவு பண்ணணும் அப்படின்ற தேவை இல்லைனாலும் கூட ஒரு தடவை ஃபைபர் படகு உடஞ்சி போச்சுன்னா அதை மறுபடியும் நம்மளால் கட்டமைக்க முடியாது, பராமரிக்க முடியாது. அதனால் ஃபைபர் படகு அப்படின்றது அது உடையிற வரைக்கும் தான், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை வேலை பார்த்து மறுபடியும் நம்மளால் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காகவே பாடல் வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சம்மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
6: அருமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். இந்த மீனை பார்த்தா மட்டும் எல்லாருக்குமே நாக்களை எச்சி வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனை சாப்பிட்றதும் அவ்வளோ ஈஸியான ஒன்று, ஏன்னா இதில் அதிகமாக முள் இருக்காது. அதே போல் இதோடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது வடிவம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிடிச்சமான ஒன்றா இருக்கும் எல்லாருக்குமே. மீன் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாருக்கும் இந்த மீன் தான் முதல்ல ஞாபகம் வரும்ப்பா அப்படின்னு சொல்லலாம். அது குறிப்பாக நம்மளுடைய நெய்தல் பகுதிகளை தவிர்த்து, நெய்தல் பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான மீன் பேர் தெரியும். அவங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மீன் பேர் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும், அதுதான் நெய் மீன். இந்த நெய் மீன் பார்த்தீங்கன்னா மீன் எண்ணெய் எடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மீனாகவும் இருக்குது. இதில் ஒமேகா 3 கொழுப்பு சத்து அதிகமாகவே இருக்குது. விட்டமின் B12, விட்டமின் D, விட்டமின் A, விட்டமின் E, இந்த சத்துக்கள் இந்த மீனில் குறிப்பாக அதிகமாக இருக்குது. நெய் மீனில் விட்டமின் D இருக்கிறதுனால எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலக்கூறாக இருக்குது. அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லா மீன் சாப்பிட்டாலும் கிடைக்கும், அதே நேரத்தில் நெய் மீன் சாப்பிட்டிங்கனாலும் கிடைக்கும். அதே போல் முடி ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒரு மீனும் கூட, குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி, வறுவல் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, புட்டா வச்சு சாப்பிட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு மீன் நெய் மீன். கிடைக்கிற நேரத்தில் வாங்கி சாப்பிடுங்க, ரேட் அதிகமாக இருந்தால் என்ன. இந்த கருத்தோடைய இன்றைக்கான சமுத்திரம் பழக நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு ஜெயகாந்தி மகாதேவன் எழுதின தோட்டக்காரன். கதை சொல்றதுக்காக அன்பான உள்ளங்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா வந்தாச்சு சுல்தானா. கதைக்குள்ள போலாமா? அன்னைக்கு ராத்திரி படுக்கைக்கு போன ஆனந்தனுக்கு தூக்கமே வரல. என்னைக்கும் இல்லாம அவரோட பிரச்சனைகளுக்கு அன்னைக்கு ராத்திரிக்குள்ள தீர்வை கண்டுபிடிச்சு ஆகணும்னு விடாப்பிடியா இருந்தாரு. அவரோட மூளைய கசக்கி பிழிஞ்சபடி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஆனந்தன் நல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். அங்க ஊர்ல இருக்கிற ஒரு பிரபலமான தனியார் கம்பெனியில தலைமை பொறுப்புல இருக்காரு. கணிசமான சம்பளம் மாசம் மாசம் அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அந்த சம்பள பணத்துல 1 ரூபாய் கூட எடுக்காம தன்னோட மனைவி மல்லிகா கிட்ட போய் அப்படியே கொடுத்துருவார். அந்த குணம் மல்லிகாக்கு அவங்க வீட்டுக்காரர் கிட்ட பிடிச்சு போன ஒரு குணம். தன்னோட தினசரி செலவுக்கு கூட தன் மனைவி கிட்டதான் கை நீட்டி காசு வாங்கிட்டு போவாரு ஆனந்தன். அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல மனுஷன். மல்லிகாக்கு பண வரவெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க வீட்டுலதான் இருக்காங்க. வீட்டு நிர்வாகத்தை குறையே இல்லாம நடத்துறதுல சூறவள்ளின்னு சொல்லலாம். கல்யாணம் ஆகி 10 வருஷம் அவங்களுக்கு ஆச்சு. ஆனந்தன் மல்லிகா தம்பதிக்கு ரித்திக்னு ஒரு பையனும் இருந்தான். அவன் 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான். ரித்திக்கு அவங்க அம்மா தான் எல்லாமே. ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது, திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது, ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கறது, அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கறது, அவனை அன்பா பாத்துக்கிறதுன்னு மல்லிகா அவங்க பையனை கண்ணுக்குள்ள வச்சு தாங்குவாங்க. அன்பையும் பாசத்தையும் வாரி வழங்குற அம்மா அப்பா இருக்கும்போது ரித்திக்கு எந்த கவலையும் இல்லாம போச்சு. அவன் சந்தோஷமா அவங்க அம்மா அப்பா கூட இருந்துட்டு இருந்தான். ரித்திக்குன்னு இல்ல, அவனோட அம்மாக்கும் சரி அப்பாக்கும் சரி, அவங்களோட வாழ்க்கையும் நிம்மதியா சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஆனந்தனோட தங்கச்சி வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு வர்ற வரைக்கும் தான் அவங்க வாழ்க்கை நிம்மதியா போச்சு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நல்ல நல்ல திருப்பங்கள் பெரிய அளவுல ஏற்பட்டு போச்சு. அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சம்மர் நா ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அது சமாளிக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும்

0: ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: அலை பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்கால குடியிருக்கிற ஆனந்தனோட தங்கச்சி கீதா அவங்க வீட்டுக்கு வந்து 3 நாள் தங்கிட்டு திரும்ப போற நாள் வரைக்கும் ஆனந்தனுக்கு வாழ்க்கை அவரோட பேருக்கு ஏத்த மாதிரி ஆனந்தமா போயிட்டு இருந்துச்சு. தன் வீட்டுக்காரரோட வந்திருந்த கீதா புறப்படும் போது பேச்சுவாக்குல சில வார்த்தைகளை விளையாட்டா வீசிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? மல்லிகா பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது, என்ன நீ எல்லா வேலையும் நீங்களே எழுத்து போட்டு பாத்துட்டு இருக்கீங்க, என் வீட்டுக்காரர் தான் என்னோட மொத்த வேலையும் பாத்துப்பாரு, நான் வீட்டுல எவ்வளவு சுதந்திரமா இருப்பேன் தெரியுமா? முடிஞ்ச வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் வர்க்க ஷேர் பண்ணிதான் பண்ணுவோம். ஆனா இங்க என்னடா இப்படி தலைகீழா இருக்கே? எங்க ஊர்ல எல்லாம் வீட்டு வேலைகளை கணவன் மனைவி ரெண்டு பேரும் சரிசமமா பகிர்ந்துகிட்டு பண்றதுதான் வழக்கம். ஆனா இங்க என்னடா நீங்களே எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்றீங்களே அண்ணி, அண்ணுகிட்ட சொல்லி அவரை பாதி வேலையை பார்க்க வைக்க வேண்டிதானே அப்படின்னு விளையாட்டா கீதா சொன்னாலும் அவங்க சொன்ன விஷயம் ஒவ்வொன்னும் மல்லிகாவோட மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. கீதா மல்லிகா கிட்ட சொல்லும் போது அது தெள்ள தெளிவா ஆனந்தனோட காதலையும் விழுந்துச்சு. அவர் ரூம்ல உட்கார்ந்திருக்கும் போது தன் தங்கச்சி பேசுற விஷயம் ஒவ்வொன்னத்தையும் ஒன்னு விடாம கேட்டாரு. கீதாக்கு நல்லா வாய் வச்சு போச்சு. H1B விசால அமெரிக்காக்கு போய் இன்னும் 2 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அமெரிக்கா அவங்க ஊராம்ல, நல்லா பேச கத்துக்கிட்டா. பேசுறது மட்டுமா செய்யறா, சண்டையுள்ள மூட்டி விடுறா, என்ன ஆக போதோ என்ன நடக்க போதோ ஒன்னும் புரியலையே அப்படின்னு ஆனந்தன் அவர் மனசுக்குள்ளேயே பொறுமை ஆரம்பிச்சார். அவர் நினைச்சது போலயே அவங்க குடும்பத்துல சின்ன விரிசல் அவங்க தங்கச்சி ஊருக்கு கிளம்பின அடுத்த நிமிஷத்துல இருந்தே ஆரம்பம் ஆயிருச்சு. மல்லிகா அவங்களோட வேலைகளை அமைதியா பாப்பாங்க, ஆனா ஒரு வார்த்தை கூட தன் வீட்டுக்காரர்கிட்ட பேச மாட்டாங்க. முகத்தை திருப்பிட்டு போறது, அப்புறம் பாத்திரத்தை டங்கு டங்குன்னு போடுறது, அப்புறம் ஏதாச்சும் ஒரு உதவி தேவைப்பட்டாலோ இல்ல ஏதாச்சும் ஒரு வேலை சொன்னாலோ அத அவங்க பையன் மூலமா சொல்லி சொல்றது, சாப்பாடு சமைச்சா கூட இந்த ரித்துக்கு உங்க அப்பா வந்து சாப்பிட சொல்லு, அந்த டைனிங் டேபிள்ல சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றதுன்னு இந்த மாதிரி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுறதே தவிர்த்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில கதையில அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா சொல்ற? பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதை நிகழ்ச்சியில அழகழகான பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். ஒரு வாரத்துக்கு மல்லிகா உங்க வீட்டுக்காரர் கிட்ட பேசவே இல்லை. பேசாம இருந்தா இந்த மனுஷனுக்கு தொக்கா போயிரும் போலயே. இத சும்மா விடக்கூடாது, ஏதாச்சும் வேலையை சொல்லுவோம். இப்படியே விட்டேன்னா அப்புறம் அவ்வளவுதான். எங்க கீதாவோட வீட்டுக்காரர் மாதிரி இவரு வேலை செய்வாரு, கனவுலதான் நடக்கும் போல. இன்னைக்கு ஒரு கை பாத்திர வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க ஆனந்தின் பாக்குறதுக்காக தான் போனாங்க. நான் பேசலனா நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்களா? இல்ல, நான் தெரியாமதான் கேக்குறேன். உங்க தங்கச்சி வந்தாலே ஊருக்கு என்னமா சொல்றா? அவங்க ஊர்ல எல்லாம் அவங்க வீட்டுக்காரர் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பாரா. ஆனா நீங்க ஒரு வேலையை தொட்டு தொலங்குறீங்களாங்க. என்ன பார்த்தா என்ன மிஷின் மாதிரி தெரியுதா என்ன? அவ பேசுறப்போ உங்க மேல எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு, அதெல்லாம் அடக்கிட்டு போயிட்டேன். அத மட்டும் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன், அந்த இடத்துல ஒரு பிரளயமே வெடிச்சிருக்கும். கீதா பேசுறதுல 100% உண்மை இருக்கு, நியாயமும் இருக்கு. காலையில எந்திரிச்சதுல இருந்து மாடா உழைக்கிறோம். எங்களோட கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? வீட்டுலதானே சும்மா இருக்க, வீட்டுலதானே சும்மா இருக்கேன்னு இத மட்டும் மூச்சுக்கு 300 வாட்டி சொல்லுங்க. எங்களுக்கும் கஷ்டம்.

நிறைய இருக்கு. வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் அவளுக்கு உதவி செய்வோமே ஒத்தாசையா இருப்போமேன்னு என்னைக்காச்சும் கேட்டிருக்கீங்களா? இல்ல ஏதாச்சும் உதவிதான் பண்ணிருக்கீங்களா? இதாவும் பிரச்சனையா மல்லிகா? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அவ ஏதோ விளையாட்டுத்தனமா சொல்லிட்டு போயிட்டா. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீ இது நாள் வரைக்கும் என்கிட்ட வாய் விட்டு எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு முடியலன்னு கேட்டதே இல்ல. அப்படி ஒருவேளை நீ கேட்டிருந்தானு வை, கண்டிப்பா நான் உதவி செஞ்சிருப்பேன். நீயும் எதுவும் கேட்கல. அப்போ உனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதுல என் மேல என்ன தப்பு இருக்கு சொல்லு. ஓஹோ, இதுல இது வேறையா? நானா வந்து சொல்லணும் எனக்கு முடியல, வேலை பார்க்க முடியல, வந்து பாத்து கொடுங்கன்னு? என்ன பேசுறீங்க? நீங்க தான் வந்து கண்டுபிடிக்கணும், நீங்க தான் வந்து உதவி செய்யணும். சொல்லாத பிரச்சனை எனக்குள்ள எக்கச்சக்கம் இருக்கு. இனிமேலாச்சும் என்ன புரிஞ்சுக்கோங்க. அப்போ இப்ப நான் நேர்ல உங்களை பார்த்தே சொல்லிட்டேன், எனக்கு இனிமே நீங்க உதவி பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அது எப்படி பண்ணாம இருக்க முடியுமா? உனக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறேன்? ஈர், என்னோட வேலையை முடிச்சுட்டு நான் உனக்கு கண்டிப்பா உதவி பண்றேன். வேலையை முடிச்சுட்டா? ஐய, அது வரைக்கும் என்னால தாங்க முடியாது. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஃப்ரிட்ஜ்ல ரெண்டு ஆப்பிள் இருக்கு, அதை எடுத்து நல்லா தோல் சேவி கொடுங்களேன். கம்ப்யூட்டர்ல தானே வேலை பாக்குறீங்க? எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை கிடக்கு. அந்த ஆப்பிளை மட்டும் கட் பண்ணி அதோட தோலை சேவி எனக்கு ஒரு தட்டுல போட்டு கொடுங்க, போதும் எனக்கு. சரிம்மா, நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஆனந்த்னு சொல்லிட்டாரு. அன்னையோட மல்லிகா விடல. அதுக்கப்புறத்துல இருந்து அவங்களுக்கு எப்பப்ப உதவி தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவங்க வீட்டுக்காரர் தயக்கப்படாம கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நாளுக்கு நாள் அது ஆனந்தனுக்கு கோபத்தை தான் உண்டு பண்ணுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் எதையுமே பொறுத்துக்க முடியல, கோபத்துல கொந்தளிச்சு போனார். தோட்டக்காரன் அப்படின்ற கதைய அலைபாயுதை நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. கதைய அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: கடல் ஓசை FM 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. மல்லிகா, வாஷிங் மிஷின்ல துணியை துவைச்சாங்கன்னா அதை காயப்போட சொல்றது, அப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவுனாங்கன்னா அதை அடுக்கி வைக்க சொல்றது, துணிமணிகளை காய போட்டாங்கன்னா அதை மடிச்சு வைக்க சொல்றதுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன ஏவன வேலை எடுத்த வேலைக்கு அவங்க வீட்டுக்காரர பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா அது எதுவுமே ஆனந்தனுக்கு பிடிக்கல. இருந்தாலும் குடும்பத்துல ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ, தம் மனைவி மனச கஷ்டப்பட்டுருமோ நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவர் கம்பெனி வேலையும் பாத்துக்கிட்டு அவங்க மனைவிக்கும் உதவி பண்ணாரு. வீட்டு வேலைகள் எல்லாத்துக்கும் ஆனந்தன் பழக்கப்படாம இருந்தனால அவரால சரியாவும் எதையும் பார்க்க முடியல. துணி அலங்கோலமா மடிச்சு வைக்கிறது, அப்புறம் பாத்திரங்களை எக்கு தப்பா அடுக்கி வைக்கிறது, துணியை காயப்பட சொன்னா கிளிப்பு மாட்டாம வர்றதுன்னு இந்த மாதிரி பிசுறு தட்டுற மாதிரியான வேலைகளையே பாத்துட்டு இருந்தாரு. ரித்திக் அன்னைக்கு ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் ஹோம்ஒர்க் பண்றதுக்கு ஆயத்தம் ஆயிட்டான். அவனுக்கு அவங்க அம்மா ரைம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது, ரித்திக்கு மறந்தே போயிட்டேன் பார், இன்னைக்குதான் அப்பா வீட்டுல இருக்காரு, அவர்கிட்ட போய் ஹோம்ஒர்க் படிச்சுக்க, அம்மாக்கு முக்கியமான வேலை நிறைய கிச்சன்ல இருக்கு, நீ போய் அப்பா கிட்டே ஹோம்ஒர்க் படிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா அவங்க பையனை அவங்க வீட்டுக்காரர்கிட்ட அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனந்தனுக்கு அன்னைக்கு

அடிக்கடி போன் போட்டு அவங்க அண்ணியோட மனசுல கோபத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள பொறுத்தளவு சாதாரணமா அவங்க அண்ணிக்கிட்ட பேசுற மாதிரி இருந்தாலும் மல்லிகாக்கு அது கோபத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்திக்கிட்டே போச்சு. ஒவ்வொரு முறையும் கீதா அவங்க அண்ணிக்கிட்ட பேசும்போது, என் வீட்டுக்காரர் என்ன அப்படி பாத்துக்கிறாரு, என் வீட்டுக்காரர் என்ன இப்படி பாத்துக்கிறாரு, காலமிக்கி விடுறாரு, எனக்கு முடியலன்னா அவர் தான் வீட்டு வேலை மொத்தத்தையும் பாக்குறாரு, அப்படி இப்படி ஆச்சா போச்சோன்னு சொல்லி நல்லா அவங்க அண்ணிய கோபப்படுத்துற மாதிரி பேசிருவாங்க. அது மல்லிகாக்கு இருக்க இருக்க கோபத்தை அதிகப்படுத்தி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் அவங்களோட கோபத்தையே ஒரு கட்டத்துல காமிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு வேலை சொன்னா கூட மல்லிகா அத சாதாரணமா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா அவரு பண்ணிருவாரு. ஆனா கீதா அவங்க அண்ணிக்கிட்ட ஏத்தி விட்டதுக்கு அப்புறம் அவங்களோட பேச்சு நடவடிக்கைன்னு எல்லாமே மாறி போச்சு. வாக்குவாதம் மல்லிகாக்கும் ஆனந்தனுக்கு இடையில முத்தி போச்சு. அப்படித்தான் அன்னைக்கு வீட்டு வேலை எல்லாத்தையும் மல்லிகா பாக்க சொல்லிட்டாங்க. ஆனந்தனுக்கு வராம போகுமா கோவம்? அதுக்கப்புறம் கதையில என்னென்னவோ ஆயிப்போச்சு. அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க அலை பாயுதே நிகழ்ச்சியில. கதையோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. அமெரிக்கால இருக்கிற கணவன் மனைவி ரெண்டு பேரும் வீட்டு வேலைகளை தங்களுக்குள்ள சமமா பிரிச்சு பண்றாங்கன்றது ஒரு சாதாரண விஷயம். ஆனா நம்மளும் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு மல்லி. இவ்வளவு காலமா நாம நாமளா தானே இருந்தோம், எல்லாம் சரியா தானே போயிட்டு இருந்துச்சு. இடையில இந்த கீதா வந்து குட்டையவே குழப்பி விட்டுட்டா. அப்படின்னா அன்னைக்கு ஆனந்தன் அவங்க மனைவியோட மனசுல சில விஷயங்களை எடுத்து சொல்லி புரிய வைக்கலான்னு பேசினாலும் அது மல்லியோட காதுல எடுபடவே இல்ல. காச்சு மூச்சுன்னு கத்திட்டு கடைசியில அங்க இருந்து போயிட்டாங்க. அன்னைக்கு நடந்த சண்டை இப்ப கூட ஆனந்தனோட காதுல கட்டெரும்பா குடைஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு ரித்திக்கு லீவ் விட்டுட்டாங்க. ஸ்கூல் லீவ் விட்டதுனால ரித்திக் அவனோட பாட்டி வீட்டுக்கும் போயிட்டான். இதான் சரியான சந்தர்ப்பம்னு நினைச்சு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்ச ஆனந்தன் வேற வழி எதுவுமே தோணாதனால அந்த முடிவை எடுத்தே ஆகணும்னு திட்டவட்டமாயிட்டாரு. காலையில பொழுது விடிஞ்சதும் அத பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தெளிவான முடிவுக்கும் வந்துட்டார். பொழுது விடிஞ்சதும் மொத வேலையா மெயின் ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹார்ட்வேர் ஷாப்புக்கு போய் கூர்மையான கத்தி, அருவா, அப்புறம் ஒரு 4 மீட்டர் நைலான் கயிறுன்னு சில பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாரு. ஆனந்தன் அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கும் போது பில் கவுண்டர்ல இருக்கிற சேல்ஸ்மேன் அவரை ஒரு மாதிரியா பார்த்தாரு. ஆனா அது எதையுமே ஆனந்தன் கண்டுக்கல. ஜாமா எல்லாத்தையும் ஒரு பையில போட்டுட்டு வீட்டுக்கும் வந்துட்டாரு. பொழுது சாயறதுக்குள்ள இன்னைக்கு ஜோலியை முடிச்சிட வேண்டியதா, இன்னைக்கு ஒரு முடிவா தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்குள்ள வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துலயும் வச்சுக்கிட்டாரு. மறக்காம லெதர் கிளவுஸையும் கையில மாட்டிக்கிட்டாரு. அவரு உடம்புக்குள்ள பரவன லேசான நடுக்கத்தை சமாளிச்சுக்கிட்டு எப்படியோ மெல்ல மெல்ல முன்னேறி நடந்து போயிட்டாரு. அவ்வளவு பயம் ஆனந்தனுக்கு. மெல்ல மெல்ல மெதுவா நடந்து கதவையும் திறந்தாரு. எந்த விதமான சத்தமோ எதிர்வினையோ எதுவும் இல்லாம அவர் நினைச்ச காரியம் ஈஸியா முடிஞ்சு போச்சு. அவர் பயன்படுத்தின அந்த கத்தி அருவானு எல்லாத்தையும் சுத்தமா கழுவி மறைவான இடத்துல கொண்டு போய் வச்சிட்டாரு. சட்டுன்னு பாத்ரூம்குள்ள நுழைஞ்சு கதவையும் போட்டுக்கிட்டாரு. தாழ்பால்களை இறுக மூடிக்கிட்டாரு. அரை மணி நேரம் கழிச்சு தவளால தன்னோட தலையை தொடச்சுக்கிட்டே பாத்ரூம் கதவை திறந்தாரு. எதிர புன்னகையோட நின்னுட்டு இருந்த மல்லிகா, என்னங்க காலையில எந்திரிச்சு குளிச்சிட்டீங்க, எப்பயும் என்கிட்ட சண்டை போடுவீங்க, இன்னைக்கு என்னடானா என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? என்ன மல்லிகா, நீ தானே நேத்து திட்டுன வீட்டுக்குள்ள உள்ள வேலையெல்லாம் செய்யத்தான் தொப்பு இல்ல. வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் பின்பக்கமா போய் தோட்ட வேலையாச்சும் பாருங்களேன்னு சொன்னிய. அந்த கொள்ள கதவை திறந்துகிட்டு போய் பாரு, நீ அசந்து போயிருவ அப்படின்னு சொன்னாரு. பின்பக்கம் போய் பார்த்த மல்லிகாக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். சருகு போல காஞ்சு தொங்கிட்டு இருந்த முதிர்ந்த வாழை எல்லாம் மரத்துல இருந்து வெட்டப்பட்டு அந்த வாழை மரமே ரொம்ப அழகா இருந்துச்சு. காலடியில மிதிப்பட்டு இருந்த பீக்கங்கா, பொடலங்கா, சுரக்கான்னு எல்லா கொடிகளும் அழகா கயிறால கட்டப்பட்டு புதுசா ஒரு பந்தல் மூலமா இணைக்கப்பட்டிருந்துச்சு. கட்டைகளால் அமைக்கப்பட்டிருந்த அந்த பந்தல் பாக்குறதுக்கே பசுமை புல்வெளி போல இருந்துச்சு. இஷ்டப்பட்ட பக்கம்லாம் கிளைய பரத்தி நீட்டிட்டு இருந்த முருங்க குச்சிங்களை அழகா வெட்டி ட்ரிம் பண்ணி ஆனந்தன் சூப்பரா ஆக்கியிருந்தார். எல்லாத்தையும் பார்த்து பரவசமான மல்லிகா ஓடி வந்து அவங்க வீட்டுக்காரர அன்போட கட்டி பிடிச்சாங்க. எங்க நாள் முழுக்க வீட்டிலேயே தனிமேல இருக்கிற எனக்கு இப்படி ஒரு கிஃப்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என் மேல எவ்வளவு பாசமும் அக்கறையும் இருந்தா நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல அதிகமான பாசம் இருக்குல்ல, அத நான் தான் சரியா புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். நீங்களும் எனக்கு உதவி நிறைய பண்ணீங்க, ஆனா அத நான் தான் சரியா புரிஞ்சுக்கல. பாவம், நீங்களும் வேலைக்கு போறீங்க, உங்களால முடிஞ்ச வேலையும் எனக்கு பாத்து கொடுக்கறீங்க. இதுக்கு மேலயும் உங்களை பிரெஷர் பண்ணா நான் மனுஷையே இல்லைங்க இப்பதான் என் பிரச்சனையே தீர்ந்து போச்சு. எனக்கு வீட்டு வேலைக்கும் ஆள் கிடைச்சாச்சு, என் தோட்டத்தை பாத்துக்கிறதுக்கும் ஒரு தோட்டக்காரரும் கிடைச்சாச்சு. உங்களை மாதிரி ஒரு வீட்டுக்காரர் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மல்லிகா அவங்க வீட்டுக்காரர அன்போட கட்டி பிடிச்சாங்க. மல்லி, வீட்டு வேலைன்றது கணவனும் மனைவியும் பிரிச்சு பாக்குற வேலைதான், அது எனக்கும் தெரியும். காலம் போன போக்குல நானும் உனக்கு அந்த உதவி பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனா கீதா இடையில புகுந்து குட்டைய குழப்பவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஏதோ எப்படியோ நாரதர் கழகம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கழகத்திலயும் ஒரு நல்லது நடந்துருச்சுன்னு நினைச்சுக்க. இனிமே நீ என்கிட்ட கேட்காமலே என்னால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை உனக்கு நான் கண்டிப்பா பண்ணுவேன். பெரிய உதவினாலும் கேளு. நீயும் வீட்டுக்குள்ளேயே இருந்து எவ்வளவு கஷ்டம்தான் படுவ. வீட்டு வேலை பாக்குற, எங்களுக்கு ஏதாச்சும் தேவைனா பறந்து பறந்து வேலை பாக்குற, எவ்வளவு அக்கறையோட இருக்க. உனக்கு ஒரு உதவி செய்ய நான் முன் வர மாட்டேன்னா என்ன? இனிமே நீ தாராளமா என்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு ஆனந்தன் சொல்லும் போது அந்த நிமிஷம் மல்லிகாக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு வழியா அவங்க குடும்பத்துல ஏற்பட்ட கலகம் நல்லபடியா தீர்ந்து போச்சு. அன்னையில இருந்து அவங்க குடும்பத்துல எந்த சண்டையும் வர்றதில்ல. அன்பா ஒத்துமையா அந்யுன்யமா இருக்க ஆரம்பிச்சாங்க. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: செய்தி சொல்லட்டா?
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள். இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகி நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள்ள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம் தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம

0: போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சு. மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? மொபைலா மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேலா வேலா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: இன்று மெல்ல திறந்தது கதவு மற்றும் உதயகீதம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல்

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: இன்று மெல்ல திறந்தது கதவு மற்றும் உதயகீதம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேலா வேலா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு

0: ஏழு மணிக்கும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
1: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்று மெல்ல திறந்தது கதவு மற்றும் உதயகீதம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: அட தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு.
2: வானொலி
3: மெல்ல திறந்தது கதவு மற்றும் உதயகீதம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழா.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துரும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இனிமே அவ பக்கம் திரும்புவியா? அவகிட்ட பேசுவியா?
5: என்ன
4: அடியே அஞ்சல பாத்துக்க, ஏ மாமா
5: ரொம்ப தேங்க்ஸ்.
4: அண்ணே, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க. எல்லாம் தான்

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்
0: பொது
3: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: இந்த அள்ளி ஏன் சிரிக்கிறது தெரியுமா?
7: ஏன் சிரிக்குது?
6: அதனுடைய காதலன் சந்திரன் இருக்கானே, அவன் வந்துட்டானா, அதுக்காக சிரிக்குது.
7: ஓஹோ, அந்த அள்ளிக்கு மட்டும்தான் காதலன் இருக்கானே, என்ன எனக்கும்
6: தான்.
7: ஒண்ணுமில்ல,
6: சொன்ன

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.

0: சரி, இப்ப நான் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
1: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

போட்டி போடவா, நீ கால் மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டமாடவா. ஏ

கடையிலே

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடவுள் செய்த பாவம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன மனமோ.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிப்பாங்க. சரி, உன் பேர் என்ன?
4: நல்ல தம்பி.
3: நல்ல தம்பி,

உங்களுக்கு கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பாடாதே பாடாதே நிப்பாட்டு, அடி பாடாதே பாடாதே நிப்பாட்டு, உன் பாட்டுக்கு பாட போறேன் எதிர்பாட்டு, உன் பாட்டுக்கு பாட போறேன் எதிர்பாட்டு, படா படா.

போய் அப்படாதே, நீ சண்மதன் போல் அம்பெடுத்து விட.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அதை பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபியை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தடி ராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்

0: கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
1: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
2: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
1: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது, சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.